தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9:15-16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன எடுத்துக்கொண்டால், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2 என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சில விசுவாசிகளோடு தொடர்புடையவர்களாக விசுவாசிகளின் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் பல திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களிலே இதே வாழ்த்துதலை சொல்லி எழுதியிருக்கிறார். கிருபை என்று சொல்லப்படும் வார்த்தையானது சேரிஸ். இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் எனும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே

நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுவும் மற்றொரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதிலுள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மை தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய இரட்சகராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்று சொல்கிறார், எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மை தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள். இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது. இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் விடுதலையாக்கும்படியே அவ்வாறு அவர் செய்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மதிப்பையும் மகிமையையும் வார்த்தைகளினாலே கூற முடியாது. நன்றாக கவனியுங்கள். அவர் நமக்கு கொடுக்கும் விடுதலையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும். ஆனால் அது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நம்மை இரட்சித்த பிறகு நாம் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மட்டும் வாழ்வது தேவனுடைய சித்தமல்ல. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது துள்ளி கொதித்து தேவனை துதிக்க வேண்டும் போல இருக்கிறது இல்லையா? கலாத்தியர் 3:5 பாருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததை குறித்தும் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி
அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கே காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும் வெயில் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தியை குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தியை குறித்த உண்மைகள் என்ன? ஏசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. கொரிந்து சபைக்கு இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 Cor 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். ரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும்பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதேபோல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும்பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் 4:12, அவராலேயே என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துத்தான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 7:7, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 7:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோண்டி, ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனை போல வந்து ஊழியக்காரரை போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை, சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழிவிலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.

தங்கடத்துக்கு தான்

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். ஆதலால் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாய் பாடுவார்களாக என்று விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தாவீது. சங்கீதம் 5:12.

நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சியாக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களை அடையாளங்களை எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியம் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள், அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப்போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை விருத்தியாக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு ஆயிரம் கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிர பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்க தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும் போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிற. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையில். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 5 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டாக எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அப்படியே எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யணும். உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்க கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகள்.

0: ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறிச்சு, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊரலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அந்த அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நம்ம நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த கால நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமே
1: ஆமே.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்.
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்.
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்.
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்,
0: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான். அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியாக இருக்கு கிருபை செய்யப்பா.
1: ஆமென்.
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்.
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்க தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில தான்,
0: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலை
0: கவலையே இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பு குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பு.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல.

0: தலையில் சத்ருவோட தலையில் அக்னி தடலை குவிக்கிறதுக்காக நான் இப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில் அக்னி தடல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன்.
1: எஸ்
0: தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு வர்ற அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்துருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்போ இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்துருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்துருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது அவனை. அவனை சுத்திகரிச்சு சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு சங்கரம் பண்றக்க?
1: இல்லை
0: அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குல வந்தாரா?
1: வந்தார்.
0: சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்? அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால் ஃபிலி அன்பில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சால் அது அகாப்பை அன்பு இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் அந்த நிபந்தனையற்ற அன்பு. டே உன்ட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்லை.
0: இல்லை நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன். எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன்.
1: எஸ்
0: அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது கிரியை பெறும், கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற, என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத, எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய்யு.
1: எஸ்,
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு தெரியுமாண்டவரே, அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். இப்ப பிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்போ ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கறத நான் ஜூடாவுக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல நான் எதிர்பார்க்கறத ஜூட் எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. இப்போ ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கா நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது,
1: பெர்ஃபெக்டா
0: பிறர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலையா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோடு அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு,
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல
1: செய்யல.
0: அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு? எதிர்பார்த்தத செய்யல, எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு. என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸ்ஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேற்று அளவு ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அகாப்பேவோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ, இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது நியாய பிரமாணம். அதுக்கு பதில ஆண்டவரே, இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அக்காப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கணும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். மோர் லவ், மோர் பவர். தட்ஸ் ஆல். அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும். எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி. எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங். ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும். அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள்ல நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்.
1: எஸ்,
0: கிறிஸ்துவுக்குள்ள இருந்து.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது, நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது,
0: அவருக்குள்ள இருந்து தான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்,
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறத செஞ்சா தான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லற இல்லை, காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு
1: என்ன
0: பண்ணிடுறோம்? பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி, எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வீக்னஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஷார்ட் கமிங்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பான், விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு டைம் இல்லை. அப்ப அகாப்பை அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்ளுகிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவும்
0: சேரக்கடவும். We don't have a priest who is out of touch with our reality.
1: Hallelujah.
0: நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரே ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார்.
1: எஸ்,
0: நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்,
0: எப்படி ஆண்டவரே தெரியட்டே உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து காட்டினேன்.
1: Hallelujah.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு.
1: Yes.
0: So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். ஆமென் சொல்லு.
1: Hallelujah.
0: சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன மூத்தவனால என்ன செய்ய முடியல? அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படிங்கிற, எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலி அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்புதான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமா நான் அந்த லூக்ல சாப்டர்ல ப்ரீச் பண்றதான், அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லா ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான் ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனா அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துல இருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்ற அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நீ முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன
1: செய்யப்பா? வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திரவிங்களால் அவனை என்ன செய்யப்பா?
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடிச்சு அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னாரு?
1: இல்லை
0: ஜேக்ஸ் அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படிதான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேல இப்ப என்ன உழுது?
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை
1: அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு எவ்வளவு பெரிய
0: எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய விசால வேணும் தெரியுமா? சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இதயத்துல சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. ஆனா புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் பிடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகருகிறார். இவர் உச்சி முகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான்.

0: அல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன செய்கிறான், உச்சி
1: முகர்றேன்,
0: அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை
1: நுகருகிறான்.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியல, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்
1: இல்ல,
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால, அந்த அகாப்பே அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் தான்,
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படியே பாக்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த
1: கன்றையா,
0: புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்னு. அவன் எப்படி வந்திருக்கான்,
1: நல்லா வந்திருக்கான்.
0: என்ன நினைப்பான்,
1: என்ன நினைப்பாங்களோ,
0: அப்பா என்ன நினைப்பாரோ, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான். அவனு கொண்டாடா கொண்டாந்து மாட்டுறா, எதை மாட்டுறா, அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்பே அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்பே அன்பு எவ்வளவு என்ன சொல்ல, பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்
0: உங்க.

0: வீடு என்ன செய்யுது? தகப்பன் வீட களை கட்டுது.
1: களை கட்டுது. அல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கான். அதனாலதான் ஏடா உடம்ப பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்சை பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்பில் வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினப்பை மாற்ற வேண்டாமா? அப்போ எப்படி மாற்றலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், டே நீ நினைக்கிறது விடுற, நாங்கள் என்ன நினைக்கிறோன்றது இப்போ பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இதை வாத்திய நடன கழி
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பார்த்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் வந்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு, வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டில் ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அவன் நினைப்ப மாத்துறதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோன்றது அவனுக்கு சொல்றப்ப, கொளுத்த கறியை சாப்பிட்றப்ப என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அப்ப பார்த்துட்டே இருப்பாரு, சாப்பிட்றப்ப சாப்பிட்றான் கூட சொல்லிக்க மாட்டார். தலையெல்லாம் தடையை கொடுத்து பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், இவ்வளவா என்னை குறித்து உயர்வா நீங்கள் என்ன செஞ்சீங்க
1: நினச்சிங்க,
0: நான் இவ்வளவு லோக்கலாக இருந்து நீங்கள் இவ்வளவு இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன
1: செய்யலையே
0: தெரியலையே. அகாப்பு அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிரும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்து அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறது தான் அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திரும்பி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் பிள்ளை திரும்பி என்ன செஞ்சிட்டானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமே.
1: ஆமென்.
0: அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைவட்டான், அன்புல இவர் குறைவுபடவே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க. ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளேயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது.
1: ஆமென்.
0: அதனாலதான் அந்த பிலியவர் நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு.
1: அகாப்பேவை.
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிரு. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து. பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரிய வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான்
1: உறவாடு
0: போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாது அவனை, நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள் பொங்கக்கூடிய இருக்கு. அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: அல்லேலூயா.
0: மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தா அதை செய்ய நம்மளால முடியல.
1: அல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். பவர்ஃபுல். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கிட்ட உடனே எது அடியாயிருது? எதிர்பார்ப்பு அடியா இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதயம் இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல குதிச்சுச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு.
0: என்ன பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல?
0: ஆண்டவரோட உறவாடி,
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க,
0: படாத. உங்களுக்கு எல்லாம் ஜீவரச்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்று போடலப்பா,
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான் என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: Amen.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா, அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுனால கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை, ஆனா எல்லாமே நிறையுது. அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன்னு எதிர்பார்த்து இத நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலிய அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனா அகாப்ப அன்பு, எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க? அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் எல்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும்? குழந்தைக்கு எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு
0: இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா, இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்,
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: ₹500 போட்டு ₹600 போடாமையா போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு ₹500 போட்டு அவன் ₹1000 போடாமலா போயிருவான், ஆயிரத்தை போட்டு அவன் ₹2000 கொடுக்காமலா போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு, அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல, ஐ ஜஸ்ட் லவ் யூ, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிடுவான்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அப்ப சராசரி லெவல்ல நாம ஏன் இதை வந்து செய்யறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நாம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறது, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்பு நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்கிறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறைக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இதுதான் அகாப்பா அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34-36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
1: எஸ்,
0: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட நான் வாங்கினது அதிகமா இருக்கு.
1: எஸ்,
0: கொடுக்கறது எது கொடுக்கறா?
1: அதிகம் வாங்குறது,
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறா. மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்க மாறுது. அகாப்பை அன்பு இருக்கிறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன்னை ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறதில்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்ப அன்பு அந்த மண்டலத்துல தான் இந்த மாதிரி கைமாறு கருதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக
1: முடியும்.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கணும், தம்பி ரொம்ப நாளா ஊழியத்தை பார்க்கணும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா, இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு, அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன், நானும் அக்கா வர்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டார்.
0: ஃபுல்லா கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம், ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பார பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே ஜஸ்ட் ஐ அம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தான்.
1: ரூபாவுடைய வயிற்றுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லா துக்கமும் சந்தோஷமும் அவங்க எப்படி எல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர் அப்படி ஆயிடுச்சு.
0: சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒன்று கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா உள்ள ஊற்று எடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வச்சு பாருங்க. அது ஏன் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது
1: தெரியாது,
0: என் வாயில வந்த அவரோட வார்த்தை
1: ஆமென்,
0: ஊற்றிலிருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தரையில விழாதுங்க
1: ஆமென்.
0: ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்கிற எல்லாருக்கும் வாரி இறைச்சி

ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

பால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

தட்டி, கைகளை தட்டி, உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.

8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாரு, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்றும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்க அப்படி சொல்லி இருக்குதே, இங்க ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணாருன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பதை குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள் அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மையா அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்லா ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபு குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷன்ல ஒரு கோளாறு,
நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும் அவசியம், நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றத. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்தான் போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல, நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை கால உடைச்சிட்டு பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்ச 20 மாடியில இருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை கால்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதா. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன், பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியில இருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்லா குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு நாலு பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, இந்த மதுபானம் சில நேரத்துல சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் அங்க உட்காந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம் இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையில
அவன் ஒரு பிரமாணத்தை மீறிவிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்களும் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நாம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியா இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமா பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனாக இருந்த போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல் ஜனங்க அழிந்து போகிறாள் சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, நான் அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல, பண்றது இல்லன்றதுக்குப்பா நீங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்ட் அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறே என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1 அதிகாரத்துக்கு. போன தடவை இந்த
பயத்தை குறித்து பேசணும். அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். என்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19 21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி, உண்மைதான் சொல்லுறான். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்பது சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவனுக்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவங்கிட்ட ஒண்ணும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடறுகிறார்களா? 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான் இல்லையா? வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட், இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இத வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒண்ணும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை எல்லாவற்றிலும் சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்ன அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமான வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம் அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தரை குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற அதான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க, நல்ல ஆட்கள். கர்த்தர் கொடுத்தார் யா கர்த்தர் எடுத்தார் போட்டோம்,
நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கத்தர் கொடுத்தாரியா, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கத்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர் கத்தரை பற்றி குறை சொல்ற, கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபுவை போல நல்ல மனிதர்கள். பழங்கச்சா 22வது வசனம், 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன். கர்த்தரை குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னாலே பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் அது வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படி அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை அவன், 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரியே எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை, அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா, ஞானம் ரொம்ப முக்கியம். வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது, நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது,
ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலே வாழ விரும்புகிறார்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டாங்க அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ண அப்படி பண்ண, எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள், ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு, அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமா? மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்காரு. அத என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாமா ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுங்காரும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா? சிரிப்பேன்றாரு, நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான் கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதி இல்ல, நல்லா வாசித்து பார்க்கணும், ஞானம் பேசுது, ஞானம் தான்.

சூறாவளியும் நேரிடும் போது, இனருக்கும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோன்னு கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவனை அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல. அவர் சொல்றார், ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம் எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேரும் போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பை பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால், பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால், பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும். என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 வாசிப்போம், 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும்.

சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் ரெடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும், சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு மூன்றோட கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. இங்க சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும்? இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தின் ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரம் ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்ததை நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷனுக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம்? என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ணா அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும் பாருங்க. அதுதான் முறை ஆண்டவர் கத்து கொடுத்த முறை, போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா? பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா? சரி, சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணுப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாவாடி, சாயந்தரமும் நம்ம பலியிட்டுறோம், இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையில சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுரும். சரி, சாயங்காலம் பலியிட்ட பிறகாது போய் ஒழுங்கு நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது பாருங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலியிடு. காசுதான் இருக்குது, பணக்கார கத்த நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடா எல்லாம் போட்டு பலியிட்டுட்டே. சரி, காலையில பலியிட்டு திருப்பியும் பயம் பாருங்க, ஓயாத பயம். சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிக்குது அவனுடைய உள்ளம், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ண, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ளை அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடய தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு? நம்மளை கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்குது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே, பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்,
இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய்ஞானம் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும், துன்பமாயிருக்காது, இன்பமாயிருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலனா ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம் சந்தேகம் குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிற. அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடும். நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க, இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல. நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லியிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும். சடுதியான திகளும் துஷ்டரின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம். சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74, 1-2 இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கர்த்தருக்காக வாழலையா, கர்த்தர் என்ன இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அதையும் எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான்?
கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையால தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான். பாருங்க, நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், இதே பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதனாலதான் சொல்லுவாங்க நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு, ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான், ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டியில் வருகிறான். அவன் நான் செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம், ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில் எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கிறான், அவர்களை பற்றி பயங்கரமான சிநேகிதர்கள். இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்தா விரோதியே தேவையில்லை, அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான், அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன், என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான், வந்து நான் பேசுனது தப்பு, நான் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து தான் செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன் சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்கெல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அதையும் எதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நாம் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் அல்ல இது, அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பது குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க, யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான், அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிட்டிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும்,
நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிறையிருப்பை மாற்றினார். God turned Job's captivity என்ற ஆங்கிலத்தில் turned என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, டேர்னிங் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அழித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லியிருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லணும், சொல்ல வேண்டியதில்லை. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க. அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் கால வைக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான், கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்ட கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தெளிக்கியா, அது அப்படிதான் சரிங்க விஷயமே. பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம், ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறேன், பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. பிசாசுக்கு வழி தருகிறதுக்கு பாவம், சந்தேகம், பயம், கீழ்ப்படியாம தேவனுடைய சித்தத்தில் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும் அவனுக்கு, ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாசமோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவனை பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவன் ஒன்னே நிறைய பேருக்கு பயமா இருக்குது, நாங்களே 5-6 பேர் இருக்கிறோம், இவர் வேற வர்றேங்கிறாரு. நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க, எல்லாம் கோழிய வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களை கவனிக்கணும், எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம். யாருக்குமே விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை. ஏற்பட்டாலும் ஒரு 2 நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும், ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவரு வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு, திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல, இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நம்ம நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறார். இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டாருன்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியும், இப்படியா நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசி ஆயிடணும், அந்த அடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு, திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது, திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்ல நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன்,
போஜனம், அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணாருன்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா. எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம், பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது. கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க, இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகம் எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடனுமே. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு, அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இத காத்துக்கொள், காடிட்டு சொன்னார். அதுதான், ஏன்னா உலக முகத்தை திருடல்தான் தாவப்பானவன். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதங்கிறார். அருமையானவர்களே நீங்க சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா, என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் இருந்தா ஒண்ணும் ஒன்னும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சு, எனக்கு அர்த்தம் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாச வெளியே வைங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்களதான் முரட்டாண்ட மணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான் அவன். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல வாழ்ந்த நல்ல மனுஷன். எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கு எல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்த போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான், இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிள டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே அதை சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒன்றும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துகிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம், பில்லி ஜூனியா, அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்ல திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குற பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார்.
ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ள வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதே சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தறிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்ற, அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, பாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றி உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிற. பிசாசு இருந்ததை அழிக்கிறான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு எல்லாம். பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு. ரெண்டு மடங்கா கத்தர் அவனுக்கு தரு. பிசாசு அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்த அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறான். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலேயே சொல்லுங்க, டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல. அது சிலது தமிழ்ல அழகா வருது, சிலது இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களா இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும். பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும். வெற்றி நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம். அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லார் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நல்ல தேவனவர். நம் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும். அநேகருக்கு அவசியமா இருக்கலாம் அது. இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை.
அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில். ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா.

என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர்.

ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாக எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு. என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரே, ஆனால் வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர, ஓ ஹாலேலூயா, நம்மை அமைதியாய் உட்கார வைக்கவே மாட்டார்.

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ

தகப்பனே, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10 நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 3 நாட்களாக 2021 ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2வது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்களை எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே. ஆனால் நான் நம்புறேன், எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3வது நாள் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா, வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்னை தொட்டா நான் விழுந்துருவேன், என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை, எல்லாருக்கும் முன்பாகவும்

உள்ளவனை போல நான் காண்பித்துக் கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம். ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறது இல்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டுல நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனோட இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லை என்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒன்னு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால்,
கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா? ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனா வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்குமானால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால் உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா 18 வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 தரம் என்ன பண்ணுவ, மறுதளிப்ப? உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன்,
நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நாணல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன் ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படலை. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலி மாற்றும். நாம் விசுவாசிக்கிறேன், இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்துல இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜபத்திலே அநேகருக்கு கட்டளை இடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோழையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும்.
அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், வெறும் ஃபோன், செல்ஃபோன் வந்து என் வீட்டில் ஒரு ரூமில் அடிச்சுட்டு இருந்தா அந்த செல்ஃபோனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்ஃபோன் அடிக்கும் போதே நெஞ்சு படப்படப்படப்படன்னு அடிக்கும், யார் கால் பண்ண போகிறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோளையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிற வார்த்தை. கவுனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே அடுத்த ஆண்டு நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 Kings 19 எடுத்துக்கொள்ளலாமா? 1 Kings 19 ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 Kings 19 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசியாகிய எலியாவுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி ஒரு அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வேதம் சொல்லுகிறது 1வது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும்.
நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு ஒன்று முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சோர்வனுடைய உச்சகட்டத்துல அதை புசித்துட்டு திரும்ப படுத்துட்டான். இரண்டாவது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப்பு என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களுடைய ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல. கத்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கத்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ரட்சித்தார், இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். சோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ள இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனா ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள் அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள
ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கத்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கத்த தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பஸ் நீங்க மூணு நாள் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. நான் எல்லாம் ஆறு மாசமா ஒன்றும் பண்ணாம உட்காந்துருக்குறேன். நான் சரியா வாழ்ந்து ஒரு வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கத்த தரப்போறார். ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16 அதிகாரத்திலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாமா? 28 வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்கு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதுல இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்துல நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த ஜபத்துல திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போறோம். ஆண்டவருடைய பலன் மூன்றாவது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்க கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும் ஆண்டவரே.
கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பா இந்த இடத்துல வந்திருக்கிறேன்.

ஓப்பனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன் நான். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமாக சவால் விட்டேன். ஆனால் அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தொற்றுச்சு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்தது அதில் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் அதில் இல்லை, ஆண்டவர் என்னை வேற பாதையில் தான் வச்சிருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில் ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்னால் முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த விஷயத்திலேருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்கள் பலன்தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடினேன். கர்த்தர் சமூகத்தில் கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்கள் முன்பாக ஊழியக்காரனாக நின்றுருக்கவே முடியாது. என்னுடைய பாதை, என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்கள் அதுக்கு அடிமையாக இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் பலத்தை கேளுங்க. என்னால் முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை, நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்தில் ஏன் பலத்தில் நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தால் தான் நான் போக விரும்புகிறேன். எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம், அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும். நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும் ஆண்டவரே. வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத, நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடறதுக்கு கர்த்தர் பலன் தரணும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேரு
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

சங்கால யுத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் நம்புறோம். நான் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டே தான்ப்பா இருக்கோம். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார். அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியின் திருநாள். கிறிஸ்மஸ் கிறிஸ்து உலகில் அவதரித்தார் என்று அறிவிக்கும் நற்செய்தியின் நாள். கிறிஸ்மஸ் திருநாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமா?

0: நம்முடைய சோதனைகள் சாதனைகளாய் மாற நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்.
1: பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ சோதனைகள் உண்டு, பாவத்தினாலே வந்த சாபங்கள் உண்டு. ஆனால் இவள் எல்லாவற்றையும் சாதனையாய் மாற்ற, ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைத்து நாம் கீழ்ப்படிந்து இப்படியாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நம்முடைய சோதனையை சாதனையாய் மாற்றுவார், நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அன்பு கூறுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய சோதனையை அவர் சாதனையாய் மாற்றுவார்.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 வருஷம் கோயம்புத்தூர் இருக்கிறதானே ஒரு பிரபலியமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 வருஷம் மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சு ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன், ஆமென், ரொம்ப சத்தம். அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல, ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க, ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும், ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயரு, இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம், ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமா தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சாமே. ஏன் சத்தமா பேசுறேன்னா, ஏன் சத்தமா பேசுறேன்னா, எனக்கு காதுல ஒரு ஆபரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமென். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடிய கண்டிஷன் வீக் தான், ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லிக்கிறாங்க சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ண, தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அது சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை, ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 முடிக்கணும்னு சொன்னார். ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு, நான் போயிருவேன் கிளம்பிடக்கூடாது. ஆமாம். ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைமில் தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 இல்லை? கண்ணு தெரியாதோ? 10:45 10:30 தெரியுதா? அமெரிக்கா டைமில் ஓடிட்டு இருக்குது. அப்போ நான் 9:00 நாளை காலை தான் வரும். உங்கள் வசதி எப்படி? கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும், ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் ஒமைக்ரான்லாம் பெத்து அது பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பரா சுத்திட்டு இருக்குது, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட தான் வருது.
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிய சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிய சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். கத்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐஸ் வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. அவர் அல்லேலூயா சொல்லலாம். ஆற மாட்டேன், பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட, படுக்க போட்டு மல்லாக்க போடுற மாட்ட, மல்லாக்க போட்டு கடக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமே. எங்க ஸ்ட்ரீட்லயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவன்லாம் வெள்ளக்காரன் தான். ஆமென் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் மூணே மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லலாமா? கத்த நல்லவ. எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல ஃபைனான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலயுமே ஒன்னே ஒண்ணுதான் பதில் இருக்கும், எங்க இடத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த மூணு ஊழியக்காரன் கேளு பாரு, எங்க இடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாரு தான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்காமல் போனாலும் ஆமென் சொல்லலாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன்? இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா? தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு. நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஆமென். ஏதோ உங்ககிட்ட ரெண்டு வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறக்கு இங்க நான் வரல, அது என்னோட வேலையும் இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமே. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? ஏன் பாக்கெட்ல, ஏன் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமே. அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா அது 1.5 லட்சம் ரூபா அவனே எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்து சில்லற கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே, 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ, என்ன பொறாமையாக பார்க்குறீங்க? ஆமே. ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அழலியா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே. நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தான் பாடுவோம், நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? கண்ணீரை எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர், துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி பார்க்கறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட போய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபா சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர், நடத்த வேண்டியவர். நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம், அவரை மாத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரையும் அல்ல, கர்த்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமே. 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்ல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ண கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிருவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான், ஏமா அப்பமோ மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா?
உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமே ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துச்சா கொடுத்துச்சா, தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடம் கோர்ட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட் எல்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமென். ஒரு ஹானர்னு போட்டனா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ள சம்பாதிச்சிடலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆமென் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனா வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமென். அவரை மாறி பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாரியா, அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா? அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுவீங்களா? என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென். ஆமென். எதுக்கு அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அங்கே ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்கே போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற? இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்து வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல? ஆண்டோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான் இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்லை நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? உதவி சொல்லுங்க, சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டே இருக்கு, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லாட போ தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாஸ்டர் சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துட கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவம் ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த ஈவி மிஷின் மேல என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன். ஆமேன். ஆமேன். கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர்? ஆண்டவர் தான். அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாருதான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமீன் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், இந்த சூட்டு காலத்துல பாம்பெல்லாம் குளிர தேடி சூடு இடமா இடமா இருக்கு, ஜன்னல் வழியா வந்துருதான். எட்டி பார்த்த எனக்கு கொடுத்ததே ஜன்னலு. ஆமென். நான் பார்த்தேன், பக்கத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு.
பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க, கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான், ஆமென் சொல்லாமா. சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே, வருகிறதே. I declare in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah, நிறைவேறட்டும், உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ஆமென். 2005 வருஷம் சொன்னாரு, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, சூழல் எனக்கு சாதகமா இல்ல. வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 ஒரே ட்ரெஸ். 8 ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 சார், 8 ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா! என் சபை விசுவாசி, நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, ஆமென் சொல்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! ஒரு ஆள்கிட்டையும் சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான், ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் MD இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா. 8 ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டுக்க அந்த அந்த அந்த ட்ரெஸ் மட்டும் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்றேன், 8 கொடுக்கிற ட்ரெஸ், 8 கொடுக்கிற ட்ரெஸ் அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே சப்ப மேட்ரு சார், எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! வேத என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா, தொடருதா, இல்லை கடனா தொடருதா, என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து
கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா இருந்தா நன்மையும் கிருபையும் வாம் பின்னாடி வாம் பின்னாடி வாம் பின்னாடி அது ஃபாலோ பண்ணும் பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு சாட்சியெல்லாம் எங்கேயும் போடாங்க, உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன், ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனா என்னன்னா மேட்ரு என்னன்னா நம்ம அவர்கிட்ட சரியா வர்றது இல்லை. ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது? யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? பொதுவாக சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்றேன் அவங்கள சொல்றேன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கிங்க யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா, நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க மீறி மீறி போனா இனி ஒரு 7-8 தாங்கும், அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, 2 பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிடு. யாரோ பாபு டேனியல், ஆமா என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா. அவங்ககிட்ட சொல்லி, அவங்ககிட்ட சொல்லிடு, அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேட்கிறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி, ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு, 7 வாழ போறான், அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 நான் சொன்னால 8 ஒரே ட்ரெஸ் தான் போட்டான்னு அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக. என்னுடைய சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியா போறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போறேன். என் மனைவி தூர தேசத்திலிருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில எழுந்து எங்க பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ள கட்ட மாட்டாங்க, அதனால நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்றேன். 18 என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர்
பெருசா எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்க்ல தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன், யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க ஒன்று போறோம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். ஆமென். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய் சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும். என்னையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனத்தை எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறார். பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென்னு சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் சமுத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? Hallelujah. Praise God. Hallelujah. தேவனுடைய ஆலயத்தில்

நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜெபத்துல போய் உட்கார்ந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென் சொல்லாமா? ஒன்னா வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே உங்கள்கிட்ட சொன்னாரா? ஆமா, இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். ஒன்னை வச்சுதான் செய்வேன், ஒன்னை வச்சுதான் முடிப்பேன், ஒன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போதே மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போனால் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமாம், இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவள் சந்தோஷப்பட்டுமேனு செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லே தெரியும். ஆமென் சொல்லாமா? ஏன்னா என் சத்திய வேதனை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்லை. ஹலோ, நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபாதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர் எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்துருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க? கிட்னி. ஆமீன் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் கொடு, பயம் வர்றது யார் தான்? யாருனால வருது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒன்னு ரெண்டு தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க, இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்பு இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆனால் இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும்? வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்பா அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின், அந்த கலாமின், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே, போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கேயும் காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்த அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சம் மட்டும் சொருகிட்டோம்னா என்னென்னமோ மேக்கப் பண்ணுறோம், ஆனாலும் அது அப்படி தான் இருக்குது. ஆமாம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்கள் முகத்தில் ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதியிருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பாக இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா? தேவ சமூகத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமேன், ஆமேன். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிடணும்.

0: என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா?
1: ஆமா. ஹலோ.
0: ஏன்னா பைபிள் சொல்லுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினா. ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா? தம்பிகளும் கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்த கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும்போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள்.
1: ஆமென் சொல்லலாமா?
0: எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படியோ கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென். ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அலையில சொல்லுங்க, நாங்கெல்லாம் பேசுவோம். எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? நம்ம எப்ப நிறைவு தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவர் ஸ்பீடா அடிச்சாருன்னா நமக்கு என்ன இறங்கும்? என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க திரும்பணும், எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முட்டுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்லா கவனியுங்க, நல்லா கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்கால இருந்தா அமெரிக்கால லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடை எடுக்க விடாதபடிக்கு அவன் முதல்ல மாத்தறத எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்க மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க? வாயத்திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துருதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமென். இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்திலிருந்து என்னை கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது? ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுமா?
0: சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்கெல்லாம் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா? காதுல வந்து ஓதுவான். உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களா? அம்மா என்ன வச்சிருக்கிறாங்களாம்? காது குத்துறான். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. காது குத்து வச்சிருக்கிறான். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ. நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா போயிட்டு வரட்டும். ஆமென் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு அட்ரஸ்? அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. ஆமென். அட்ரஸ் மாத்துவான், ஜப நேரத்தை திருடுவான், உன் போராட்டத்தையும் உன் முன்னாடி நிறுத்துவான். ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாழிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்துல, கல்லறிந்து போடுகிற நேரத்துல வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு, இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றது நல்லா பிடிக்கும் தானே? கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன். நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க. எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல, அதனால சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணா பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமே எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹலலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஹலலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹலலூயா. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்க சபைக்குள்ள வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாச சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரைய எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும் போது? இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீ இயேசுவுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன் ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, போக வேண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குறேன், நீ இழுப்பியா? நான் சொன்னேன் இழுத்துருக்குறேன், அந்த புகை உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஆமென். அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்தில் இருக்கிறவனை பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. உன்ட நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன? அப்படின்னா, டே உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா? டே பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டர்லையும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்ற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடல, நாளைக்கு ரேஷன் கார்டில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆம அவன் சொல்றான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடிச்சே அழிச்சேன், நிம்மதியே இல்லடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆம நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமென்னு சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேரு, ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையா மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பாரு. அப்போ நான் சொன்னேன், எப்படி தான் மேலே வச்சுக்கிறாரு, எப்படி தான் மேலே வச்சுக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான். நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அட்டம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்ன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென்னு சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூவில் எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு, 4 பேர் ஏறுவோன்னா, மாருதி 18 நாலு பேர் இல்லை ஆறு பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டிவனெலாம் ஏற்றி பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமீன் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமீன் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில் வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமீன். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா. இன்னைக்கு அமெரிக்காவில் கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கத்தோட நான் மகிமைக்கா சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறேன், கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரங்கா ரோசா தான் விளாண்டு இருப்போம். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் வீட்டு ஓனரும். அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோசா. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தா மட்டும் நீங்க ரிங்கா ரிங்கா நீங்க ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தர் எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன், நம்ம கடங்காரன், நம் கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பான், இன்னைக்கு நீ கத்திர இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போரு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்ல தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்குனவர், ஹல்லேலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன். அப்படி சொல்லி ஜெபமென்ட் போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் டெய்லி உனக்கா ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் ஒழுங்கா வட்டி தந்துட்டும். ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தைய மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அண்ணி பாச ரப்ப சபல பரபல பர எல்லாம் சரிதான், கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குது வாய், நம்ம மட்டும் என்னவா? ஒரு அழகே சொல்லுங்க, வாய எல்லாம் காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தரை துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவர் என்னை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாசிங்க வேகமா. எட்டாவது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி எங்க எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்டால் கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்தில் சாத்ராக்கு மேஷாக்கு யாபேத்னோக்கு என்ன மாறுச்சு? ரெண்டாவது, மூணாவது உணவு பழக்கம். ஆமீன் சொல்லுங்களேன். உணவு பழக்கம் அமெரிக்காவில் கண்ட கண்ட சாப்பாடு கிடைக்கும். என்ன பார்த்தாலே தெரியுதோ? ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும். இது இல்லாமல் சோறே இல்லை. ஆமே. எங்களுக்கும் அங்கே குளிர் அடிக்கும். குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்று ஊற்றிக்குவான். அதான் அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்தில் தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்னை அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா அமெரிக்காவில், 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, காலையில 3 மணி நேரம் ஜபம், நெட்டு முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெட்டு முழங்கால்னு தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற அப்பா? அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்காவில் இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவ ஸ்கூல்ல பார்க்குற காரியம் அருவருப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லேயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா வேகமா வேகமா, சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும், தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான்? இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான். சாத்ராக், மேஷ், ஆபேத்நேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த 3 புருஷரை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒன்னு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரி மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஆயிட்டான்? பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த போன்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்னதான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில எந்திரிச்சா போனு. வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தரோட வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார், ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸோ மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு. பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினா, நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும். ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காதே. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு திரும்புங்க.

நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரணிக்க திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என் பேச்சை மாத்துறதுக்கு, என்னுடைய காரியங்களை மாத்துவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை, நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியாக திரும்பாமல் போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரையும் நான் கம்பல் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டுருக்காரு. இனி ஜப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

0: Thank you, Lord.
1: Hallelujah.
0: Hallelujah. மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Thank you, Lord.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஸ்தோத்திரம் அப்பா.
1: We praise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே
1: in this holy service
0: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
1: Let us all praise God. The Lord has brought us with all
0: hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள், தீங்குகள், சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
1: Each and every day the Satan is working against us with all his arrows.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: The enemies are increasing.
0: Suicidation.
1: Against the gospel.
0: சத்தியத்துக்கு விரோதமாக.
1: Against the truth.
0: சபைகளுக்கு விரோதமாக.
1: Against the churches.
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக.
1: Against the children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
1: Always the enmity between light and
0: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
1: No fellowship with light and darkness.
0: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
1: The devil is keep on trying to attack us by his weapons.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
1: the Lord is not with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
1: if the Lord is with us,
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: Hallelujah. Who can be against us?
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
1: who can be against us?
0: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நம்ம எல்லாரும் ஒரு மூன்று முறை அல்லேலூயா சொல்வோம்.
1: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில், அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
1: If it had not been the Lord who was on our side.
0: Hallelujah. அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்களா? Hallelujah.
1: They would have swallowed us.
0: Hallelujah. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
1: The snake will swallow.
0: முதல
1: the crocodile.
0: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போடும்.
1: It will swallow.
0: அதுபோல
1: the same way.
0: அந்தகார கிரியைகள்,
1: the darkness,
0: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
1: Working against us in different ways.
0: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்கிறோம்?
1: When it is attacking us and how, what are the steps we take to overcome?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
1: He has given promises.
0: அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
1: I will deliver him because he is.
0: கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
1: The Lord is delivering us.
0: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: யாரை விடுவிக்கிறார்?
1: Whom the Lord delivers.
0: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Those who have thirst upon him.
0: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவளை கொண்டு அல்ல.
1: Not those who are going away.
0: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
1: Not those who are entangled with the devil.
0: பிசாசுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
1: Not falling down in the pit of the devil.
0: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Whoever has desire upon him.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும், எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who keeps away from all the evils.
0: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us from all kinds of oppression.
0: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto holy.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
1: When you have this assurance,
0: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும்.
1: At the time of trials, we may doubt the promises of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இது எப்படி ஆகுமோ?
1: How is it possible?
0: எப்படி இருக்குமோ?
1: How it would be?
0: Hallelujah. ஒரு பயம்,
1: fear.
0: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Many are under
0: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for death.
0: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the enemies.
0: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the attack.
0: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
1: The righteous will be bold. Hallelujah. Like a lion.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
1: How many could say I am
0: bold? Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
1: I am bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
1: Though I walk in the valley of death, I will not fear.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of
0: Hallelujah.
1: death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: Amen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
1: The valleys,
0: மரண இருள்,
1: the darkness of death,
0: பல சூழ்நிலைகள் வரும்பொழுது,
1: When we have different experiences,
0: பயந்து போகிறார்கள்.
1: The people get afraid of
0: Hallelujah. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: But dear children of God,
0: கர்த்தர் நம்மை ஏன் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்?
1: Why the Lord is asking us to be
0: bold? பயப்பட வேண்டியதில்லை என்று கர்த்தர் ஏன் சொல்கிறார்?
1: Why the Lord is saying need not fear?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If you don't want to be fearful,
0: தைரியமாக இருக்க வேண்டுமானால்,
1: If you want to be bold,
0: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
1: We should have faith.
0: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
1: When you have faith alone.
0: Hallelujah.
1: Amen.
0: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
1: We can remove the fear.
0: Hallelujah. The kaalavelile,
1: in this morning,
0: kathirku sodram,
1: praise be unto God.
0: Kathir ver solla mudiyum,
1: how many could say,
0: na viswasathile urudhiya irukiren.
1: I am firm in my faith.
0: Ningal viswasathile urudhiya irukkum bolude,
1: when you are firm in your faith,
0: ungalai sodhanigal thaakkum bolude,
1: when the trials attack you,
0: அக்னி பற்றி எரியும் பொழுது,
1: when the fire is burning,
0: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
1: Satan throws the arrows.
0: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? கேடகமாக இருக்கிறது.
1: The faith will be the shield for
0: Hallelujah.
1: you.
0: Hallelujah. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
1: Hold on the shield of faith.
0: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: the shield of faith,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: whoever is holding on,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அக்னியின் நடுவில் நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk.
0: ஆனால் சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்?
1: Where he brought,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: You allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to the
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்திரத்தின் பாதையிலே,
1: the path of wilderness,
0: இடுக்கத்தின் மத்தியிலே,
1: the midst of oppression,
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
1: we are in the oppression,
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to lead us into the prosperity.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: When we understand this,
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு பயத்துக்கு அவிசுவாசம்
1: the unbelief
0: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
1: We should not give room for the unbelief, the fear and doubt.
0: பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
1: When we give room for the unbelief, we deny God.
0: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது
1: when Jesus was taking the cross,
0: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
1: the servant girl said,
0: நீயும் அவரோடு இருந்தவர் தானே,
1: you were with him.
0: Hallelujah. என்று சொல்றோம், அந்த மனுஷனை நான் அறியேன்,
1: I never knew him, he said.
0: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
1: And Peter is denying.
0: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
1: Because of the fear.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: Hallelujah. என்ன வந்தாலும் சரி,
1: whatever it may be,
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: நான் தைரியமாய் இருப்பேன்.
1: I will be bold.
0: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
1: I will resist.
0: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்,
1: when you have that assurance,
0: நாம் என்ன செய்ய முடியும்?
1: What can we do?
0: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
1: our battle,
0: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
1: tribulations and trials,
0: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
1: We can come out from all
0: Alleluia.
1: This.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
1: The Lord will make us a good testimony.
0: Alleluia. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
1: You got the victory.
0: Alleluia. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்,
1: in this morning the Lord says,
0: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே,
1: Romans 16
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and 20,
0: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
1: Thou hast man to ride over our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார்.
1: God of Israel bruise Satan under your feet shortly.
0: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
1: Why the Lord is giving such
0: பழைய
1: promise?
0: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
1: the Old Testament.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
1: And God is talking to Satan.
0: Hallelujah. எப்பொழுதென்றால்,
1: when
0: யோபனுடைய புத்தகத்திலே,
1: புக் ஆஃப் ஜோப்
0: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
1: அவன்
0: கர்த்தருடைய சந்ததியில சந்நிதியிலே வந்து நிக்கிறான்.
1: He is coming at the presence of God.
0: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
1: Lord is saying,
0: Hallelujah. வாசிக்கு 6வது, 7வது, 8வது, 8வது படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவா பயப்படுகிறான்? அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: எக்ஸலன் ஆஃப் காட்,
0: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
1: when you read this,
0: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
1: The Almighty God is talking to Satan here.
0: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
1: He is asking Satan,
0: நீ எங்க இருந்து வர?
1: Where are you from?
0: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that he is the God who sees us?
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
1: Nothing is hidden before God.
0: ஆனா சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு.
1: God is asking, where are you from?
0: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
1: என்
0: தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
1: Have you considered my servant Job?
0: யோபு கிட்ட யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
1: Do you consider my servant Job?
0: Amen.
1: Amen.
0: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
1: That's why he has come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது ஆண்டவர் அந்த தான் கேக்குறாரு.
1: The Lord knows it, then he asks.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்புறம் என்ன சொல்றாரு?
1: What he says?
0: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக பாவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
1: And you made a hedge around him.
0: Hallelujah. அவன் விருதாவாக உங்களுக்கு பயப்படுறான்.
1: Does Job fear God for nothing?
0: அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
1: You made a hedge around
0: Hallelujah. அவனை பாதுகாக்கிறீர்.
1: You are protecting him.
0: அவனுக்கு நன்மை செய்கிறீர்.
1: You do goodness.
0: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
1: That's why he Hallelujah.
0: இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
1: Why God allowed him to talk?
0: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: Not necessary to talk with him.
0: சாத்தான் ஒரு எதிராளி.
1: And Satan is enemy.
0: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி என்றால் எதிராளி, எதிராளி என்றால் சத்ரு.
1: Satan means adversary.
0: அவர் விரோதி.
1: And he is the adversary, enemy.
0: அந்த சத்துருனத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
1: God is God need not talk to him.
0: Hallelujah. ஆனால்
1: பட்
0: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
1: when God talks with him,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing some part.
0: அவன் பூமியெல்லாம் சுத்தின்னு வரான்.
1: He is roaming around the earth.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்காக சுத்தின்னு வரான்?
1: What for?
0: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான்? அவன் சுத்தி கொண்டு
1: வருகிறான்
0: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
1: The Lord is revealing.
0: Hallelujah. நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
1: He works against us.
0: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
1: The Lord brings out from Satan's mouth.
0: ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான் அவன்?
1: Why did he come to the Lord?
0: தொட முடியல.
1: He could not touch him.
0: Hallelujah. என்ன செய்ய முடியல?
1: He could not touch.
0: தொட முடியல.
1: He could not touch.
0: ஏன்?
1: Why?
0: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
1: There is a hedge around him.
0: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing it for us.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: The evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: Evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
1: Evil cannot touch us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
1: Because God has fenced us.
0: Amen. அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
1: If there is no hedge, he will he would have entered.
0: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
1: This is the incident happening in Old Testament.
0: அந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
1: the New Testament,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
1: He told very clearly.
0: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
1: I give authority against the devil. Because
0: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
1: Luke 10,
0: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
1: I could see the devil is coming down like lightning.
0: எப்படி விழுந்திருக்கிறான்?
1: How did he fall?
0: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
1: He was pushed down like lightning.
0: Hallelujah.
1: To the earth.
0: Amen.
1: Amen.
0: அவன் தள்ளப்பட்டவன்.
1: He was pushed down.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவன் விழுந்து போனவன்.
1: He is fallen.
0: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
1: What is his work?
0: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
1: Against the children of God, he
0: works. அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
1: He just makes trouble.
0: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது.
1: That is the works of the devil.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது இல்லை.
1: He is not saying, do you consider my children? Because
0: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
1: In order to destroy the works of the devil, the son of man came down.
0: அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
1: Full of evil in this world, the Lord knows.
0: கலாத்திற்கு நிருபம்,
1: Galatians,
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1,
0: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: fourth verse,
0: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself because of our sin.
0: Hallelujah. நம்மை பொல்லாத பிரபஞ்சத்தினிருந்து என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்.
1: Only the Lord could deliver us from all the world.
0: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
1: Why is delivering us?
0: கொலோசியர் 1:13 வாசிக்கும் பொழுது,
1: Colossians 1:13,
0: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து.
1: The power of darkness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இருளின் அதிகாரம்,
1: the power of darkness.
0: Hallelujah. இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தர் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா,
1: important truth,
0: நாம் இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறோம்,
1: what is our condition right now,
0: இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோம்,
1: how we were
0: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: We have to understand it very clearly.
0: எபேசியர்கள் 2:2,
1: Ephesians 2,
0: முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: first 2 verses,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்?
1: How did we die?
0: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்.
1: He quickened us.
0: முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய்
1: திருடுறான்?
0: அந்த இருளின் அதிகாரம்,
1: the power of darkness.
0: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்?
1: Why is murdering?
0: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்?
1: Why he commits suicide?
0: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது இந்த உலகத்துல?
1: Why cruel things are happening?
0: அக்கிரமம் ஏன் நடக்குது?
1: Why the wicked things happening?
0: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு?
1: Who is making to do?
0: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க. அல்ல, 2வது வசனம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி. எல்லாம் கவனிங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு.
1: The prince of the
0: air. ஆகாயத்து அதிகார பிரபு.
1: Prince of the power of the air.
0: அவன் என்ன செய்யறான்? இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்.
1: He is working to do evil things by men.
0: அதனால தான் கலகம், எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம். இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்.
1: In Sri Lanka,
0: Ukraine, யுத்தங்கள்,
1: Ukraine,
0: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்,
1: war between
0: உள்நாட்டு கலகம்,
1: inside the country,
0: உள்நாட்டு பூசல்கள்,
1: all internal
0: குடும்பத்திலே சண்டைகள்,
1: fight in the family,
0: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை,
1: the same place they are fighting.
0: யார் செய்ய வைக்கிறது?
1: Who makes it?
0: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு.
1: The prince of the air.
0: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்.
1: He brings the confusion.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
1: if you go and tell the truth,
0: போய் அறிவிச்சா,
1: if you go and tell the gospel,
0: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
1: it's a good gospel,
0: இது நற்செய்தி தான்,
1: it is good news,
0: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
1: we need have to add Jesus,
0: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
1: whatever you say,
0: அவங்களுக்கு அது விளங்காது,
1: they will not understand.
0: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த நீ வணங்குற சாமி,
1: the god you worship,
0: பரிசுத்தமா இருக்குதா?
1: Is it holy?
0: இல்லையே.
1: No.
0: அசுத்த வாழ்க்கை தானே இருக்குது.
1: It has evil.
0: என்ன வேணாலும் சொல்லுங்க.
1: You say anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்.
1: He will not accept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல.
1: Jesus never committed
0: sin. அவர் தான் நமக்காக மரித்தாரு.
1: He died for us.
0: நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க.
1: Tell the gospel.
0: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
1: He will not accept.
0: உன் மேல அன்பா இருக்கிறாரு.
1: He loves you. He loves you.
0: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு.
1: He has given his life.
0: என்ன சொன்னாலும் சரி.
1: Whatever you say.
0: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல.
1: It is not important for
0: Hallelujah.
1: him. Hallelujah.
0: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றது தான் அவன் செய்யறான்.
1: It does whatever Satan says.
0: ஏன்னா?
1: Because
0: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், முதல்ல கண்ணை பிடுங்கிட்டான்.
1: And the devil has plucked the eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரத்துல
1: 2 கொரிந்தியர்ஸ்
0: 4 வசனத்தை பார்க்கும் பொழுது
1: 4 and 4
0: அங்க பார்க்கறோம்.
1: There we read.
0: என்ன பார்க்கறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க 2 கொரிந்தியர் 4. Hallelujah. பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான், குருடாக்கிட்டான்.
1: The God of this age has blinded them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
1: If they have eyes, they can escape.
0: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிறு பிள்ளைங்க தெருவில் விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
1: The children used to play on the street.
0: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க.
1: They steal the children and take
0: 10-20 குழந்தைங்களை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆள்.
1: One man can take even 10 or 20 children.
0: போய்
1: by stealing them
0: Bombay la kondu poi
1: taking to Bombay
0: anga poi avanga kannugal ellam pidinga eduthuruva chinna pullaigala.
1: He removes all the eyes.
0: Edhukku theriyuma?
1: For what?
0: Kanna pidingittu kududaakittu
1: making them blind.
0: Anga road la okkara vechi pichai kekka veipan
1: and ask them to
0: andha pillaiga enna seiyum?
1: What the children do?
0: Appa enga amma enga veedu enga eppadi thirumbi poga mudiyadha na kannu kududai poichu
1: because eyes have blinded.
0: Pichai edukka veipan
1: so making to beg.
0: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
1: That is the work of the devil.
0: இன்றைக்கு
1: today
0: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
1: And he made them blind not seeing the truth.
0: தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல.
1: They could not see the glory of
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
1: The Lord has opened our inner eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாருங்க நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா
1: if our eyes are opened
0: நாம தைரியமா இருக்கலாம்.
1: We can be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
1: unless our eyes are open
0: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
1: if you look only through fleshly eye
0: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம் வஞ்சிக்கப்பட்டு போவோம்
1: sometime will be deceived
0: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான்
1: when the spiritual eyes are open
0: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
1: We can understand the glory of God.
0: அது உலகத்தை பார்க்க முடியாது.
1: World cannot see.
0: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
1: They are ordinary people.
0: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான minority people.
1: They are all minority people.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: என்று அவன் நினைக்கிறான்.
1: They think that.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Second Kings and 6 chapter
0: எலிசாவினுடைய வேலைக்காரன்
1: the servant of Elisha
0: adigalil veete vittu veliye varan
1: early morning he came out
0: vandu paatha ange periya raanuva nikkudu
1: big army was there
0: andha raanuva siriyarude raanuva nikkum bodhu
1: from Syria
0: avan enna seiran
1: what did he do
0: ayyo aandavare
1: alas
0: naanga enna seivom pa
1: what can we do
0: namba orthar dhaan inge irukrom
1: we are alone
0: ivlo periya raanuva inge vandirukude
1: the big army has come
0: hallelujah odi poi ayya kitta solran
1: he went and told sir
0: appo thirkadarshi enna seiraare
1: the prophet
0: பயப்படாதப்பா
1: fear not
0: பயப்படாத
1: fear not
0: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல
1: not only two
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than them
0: நம்மோடு இருக்கிறவர்கள் ஆதிகம் ஹல்லேலூயா
1: the one who
0: அவனுக்கு புரியல
1: he could not understand
0: என்ன இது ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க
1: thousands of people with come with chariots
0: இவர் இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரே
1: he is answering simply
0: அப்பா முட்டி போடுப்பா
1: come on kneel down
0: அவர் மேல கையை வைக்கிறாரு
1: he put the hand up
0: ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் திறங்க அப்பா
1: சொன்னார் lord open his eyes
0: கண்ணு திறந்துச்சு
1: eyes were open
0: பார்த்தா
1: he looked
0: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்
1: the ordinary
0: சாதாரண குதிரை
1: ordinary chariot they
0: என்ன பார்க்கறான்
1: what did he see
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: the fiery horses
0: அக்கினிமயமான ரதங்கள்
1: fiery chariots
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: இமே பயம் தேவையில்லை
1: no need fear
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than the
0: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்
1: the one who is with you is greater than the one who is in the world
0: amen
1: amen
0: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்
1: the lord opened his eyes so Alleluia. He can look unto that
0: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
1: and the lord opened his eyes
0: எலிசாவை சுற்றிலும்
1: around Elisha
0: அக்கினிமயமான குதிரைகளும்
1: the fiery
0: ரதங்களும்
1: and chariots.
0: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்கிற.
1: It is filled on the
0: தேவ ஜனமே,
1: children of God.
0: உங்களுக்கு தெரியுமா?
1: Do you know?
0: நீங்க தனிமையா இல்ல.
1: You are not alone.
0: நீ ஒரு தனி ஆள் இல்ல.
1: You are not alone.
0: உன்னை சுற்றிலும்
1: around you
0: எப்பொழுதும்
1: all the time
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: fiery horses
0: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
1: fiery angels
0: ஆமென் அல்லாஹ்தான் கர்த்தர் சொன்னார் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்
1: those who touch you they touch my eye
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ஆமென்
1: ஆமென்
0: பிரியமான தேவனுடைய ஜனமே
1: dear children of god
0: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும்
1: hallelujah satan may be standing against us to work
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்
1: the lord is with us
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
1: since the lord is with us
0: உரகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே
1: he is fighting for us
0: hallelujah
1: hallelujah
0: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது
1: his authority cannot
0: Amen.
1: do anything
0: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
1: the truth the lord is revealing
0: hallelujah
1: hallelujah
0: அந்த இருளின் சக்திகள்
1: the

0: இல்லையா?
1: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல.
0: She did not accept immediately.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
0: The Bible says,
1: அந்த ஸ்திரீனுடைய இரத்தாம்பரமிக்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்.
0: The Lord opened the eyes
1: Hallelujah.
0: of the lady who
1: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது.
0: Now he knows.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: நல்லா கவனிங்க.
0: Listen.
1: உங்களுக்கு வசனம் தெரியலையா?
0: Don't you know the verse?
1: சத்தியம் தெரியலையா?
0: Don't you know the truth?
1: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா?
0: Do you have any doubt?
1: பயமா இருக்குதா?
0: Be fear?
1: இதெல்லாம் நடக்குமா?
0: Will it happen?
1: என்கிற கேள்வி இருக்கா?
0: Do you have question?
1: உடனே என்ன செய்ய ஆண்டவரே?
0: Immediately say.
1: எனக்கு கண்ணை கொஞ்சம் திறந்துருங்களா?
0: Lord open my eyes.
1: நான் மகிமையை பார்க்கணும்.
0: Let me see glory.
1: தூரத்தில் உள்ள ராஜாவை.
0: The king.
1: மகிமையான ராஜாவை.
0: The glorious king.
1: என் கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see.
1: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see your mighty.
1: ஜெபம் பண்ணி பாருங்க.
0: Just pray.
1: உங்களை சுற்றிலும்
0: around you
1: தேவ தூதர்கள் நிற்பார்கள்.
0: Angels will be around
1: Alleluia.
0: you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா,
0: in those days
1: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்,
0: the kings,
1: இந்த தேர்,
0: the chariots,
1: சாமியாக நடந்து போவாங்க.
0: They all just walk.
1: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க.
0: They have umbrella.
1: எதுக்கு அந்த கொடைன்னா?
0: What for?
1: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது.
0: If the rain comes it should not be wet.
1: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க.
0: If it is ordinary rain they will.
1: Heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சீங்க.
0: If it is heavy rain
1: அவ்வளவுதான்.
0: That's
1: all. ஆல் ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க.
0: They go to shelter.
1: இத நான் கண்ணால பாத்துக்கிறேன்.
0: I have seen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில், மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்தில்,
0: once we went to a village.
1: அதுல பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்.
0: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
1: அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
0: Now he is
1: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
0: with him
1: மலை மேல போய் நாங்க உபாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: We took fasting on the mountain.
1: மலையை விட்டு கீழே இறங்குறது இல்ல.
0: We don't come down.
1: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது.
0: No tea shop in the mountain.
1: ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட கிடைக்காது.
0: No water also.
1: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா, அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டாரு.
0: In the, now it has become prayer mountain.
1: Hallelujah. ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது,
0: when we were praying together,
1: திடீர்னு ஹெவி ரெயின், மழை, சரியான மழை,
0: suddenly heavy rain.
1: Hallelujah. ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு.
0: We hear the voice.
1: ஆனா ஜபத்தை நிறுத்தல.
0: We did not stop the
1: ஜபம் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி
0: we were praying.
1: கண்ண திறந்து பார்த்தா,
0: when we opened our eyes,
1: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது.
0: And the water is running like river.
1: நாங்க அங்கதா முட்டி போட்டுக்கிறோம்.
0: We are kneeling down there.
1: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை.
0: It is dry land. Dry land where
1: we
0: prayed.
1: ஒண்ணுமே விளங்கல.
0: We do not did not understand.
1: யாரோ கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே.
0: Somehow
1: hallelujah.
0: Had umbrella.
1: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே,
0: in the midst of rain,
1: நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே,
0: when we were praying,
1: எங்களை சுற்றிலும் மழை,
0: around us,
1: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல.
0: But no rain when
1: Hallelujah.
0: we were there.
1: கர்த்தர் கூட இருக்கிறார்.
0: The Lord is with us.
1: மழையானாலும் சரி,
0: maybe rain,
1: குளிரானாலும் சரி,
0: maybe cold,
1: Hallelujah. வெயிலானாலும் சரி,
0: maybe heat.

0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார், நம்முடைய அருகாமையிலே
1: இருக்கிறார்.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக்
1: கொண்டிருக்கிறது.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.

0: Reddil's Lake nearby there are a lot of buildings in those days
1: Reddil's Eri orathla
0: near the Reddil's Lake
1: naan pastor amma
0: myself pastor amma
1: kuda or moonu sagodargal
0: three brothers
1: hallelujah engaloda varuvaanga
0: they come with us
1: konja thuni ella eduthuvaanga
0: they bring clothes
1: hallelujah and the brothers inga enga thuni ella and ஏரியில தான் துவைப்பாங்க
0: the brothers they wash the clothes
1: நாங்க என்ன செய்வோம்னா
0: what we do
1: நாங்க போய் அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு
0: there is a
1: அங்க போய் முளைகால் பட்டிட்டு ஜெபம் பண்ணுவோம்
0: we just kneel down in the mango garden
1: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
0: when we pray
1: hallelujah
0: hallelujah
1: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்
0: and from morning till 5
1: hallelujah
0: we pray
1: அதுக்கு பிறகு
0: after that
1: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்
0: somebody came and said
1: ஐயா இங்க மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா
0: how did you come into the mango garden
1: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்
0: since it is shadow we came
1: இல்லங்க
0: no
1: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி
0: whoever comes in
1: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க
0: bad
1: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு
0: he won't see anyone
1: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க
0: will bring and kill them
1: நீங்க எப்படி வந்தீங்க
0: how did you come
1: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்
0: we are praying since morning
1: அப்படியா இங்க ஆச்சரியமா இருக்குதே
0: it is awesome
1: hallelujah கர்த்தருடைய கிருபை பாருங்க
0: grace of god
1: அதே மாந்தோப்புல
0: same mango garden
1: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்
0: we pray frequently
1: என்னங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது
0: we could not pray
1: அங்க தான் போய் நாங்க ஜெபிப்போம்
0: we go there and pray
1: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல
0: in those days
1: அப்பதான் ஆண்டவர் சொன்னார் அப்ப வந்து சபை கிடையாது
0: no churches in those days
1: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது
0: no bible school
1: ஒண்ணும் கிடையாது
0: nothing
1: அப்ப கர்த்தர் என்கூட பேசுவார்
0: the lord used to talk to me
1: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்
0: i'll give such a church இப்படி ஒரு
1: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே
0: you have to open the bible school
1: ஊழியர்கள் எல்லாம் உருவாக்குவே
0: you will make the
1: என்று கர்த்தர் சொன்னார்
0: the lord said
1: hallelujah
0: hallelujah
1: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று
0: it was hallelujah after many years
1: என்ன நடந்து தெரியுங்களா
0: what happened
1: hallelujah
0: hallelujah
1: இப்ப பாத்தீங்களா
0: if you look at
1: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்
0: there is the servant of god in all districts
1: வட இந்தியால போனீங்களா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு
0: north india you can see hallelujah the servant of god
1: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே
0: the church of the living
1: god அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்
0: the lord made lot of servants of god
1: எத்தனை கிராமங்களிலே
0: in many villages
1: hallelujah
0: hallelujah
1: எத்தனை வட இந்தியாவிலே
0: in north india
1: ஆசிய நாடுகளிலே
0: asia
1: அநேக தேவ ஊழியர்களை
0: many servants of god
1: அப்ப கர்த்தர் உதவி செய்தார்
0: and the lord made
1: அறுவடை மிகுதி ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறது
0: the laborers are few
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை
0: the plans of devil should not be fulfilled
1: தோற்கடிக்கப்பட்டு போனா
0: the satan is defeated
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தர் என்ன சொன்னாரோ
0: whatever the lord says
1: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று
0: it is fulfilled
1: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு
0: in this morning the lord says
1: என்ன சொல்றாரு ஆண்டவருக்கு
0: what does he say
1: அவர் சொல்லுகிறது நிறைவேறும்
0: whatever he says it will be fulfilled
1: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்
0: who can stop him
1: யாராலும் தடுக்க முடியாது
0: nobody can stop
1: hallelujah
0: hallelujah
1: கட்டாயமா நடக்கும்
0: certainly it will happen
1: hallelujah
0: hallelujah
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: hallelujah
0: hallelujah
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்
0: one thing you understand
1: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே
0: in this last days
1: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது
0: when we work on for the lord
1: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்
0: the evil will work against us
1: hallelujah
0: hallelujah
1: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு
0: what the lord says
1: சங்கீத புத்தகத்துல
0: psalm
1: 81 சங்கீதம்
0: 81
1: 13 14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14 15 வாசிங்கலாம்
0: 14 and 15
1: hallelujah நான் எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்வேன் திருப்புவேன் கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்துவேன்
0: I turn my hand against their adversaries
1: hallelujah முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
0: the church of the living god opened
1: ஒரு தென்ன ஓலையில தான் நாங்க பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்
0: we had hurt and we were conducting the service
1: கொளுத்துறதுக்காக ஒருத்த திட்டம் போட்டார்
0: one plan to fire it
1: hallelujah
0: hallelujah
1: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு
0: he was in our church
1: இப்போ இல்ல
0: now he is not here
1: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்
0: sometime maybe
1: கொளுத்துறதுக்காக வந்தார்
0: he came to fire it
1: என்னாச்சு தெரியுங்களா?
0: What happened?
1: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
0: He got saved.
1: மனம் திரும்பினார்.
0: Repented.
1: இன்றைக்கு சுவிசேஷியன் ஆகிவிட்டார்.
0: Now he has become evangelist. Hallelujah. Hallelujah.
1: அவர் கேட்டா சொல்வார்,
0: He will say,
1: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
0: I came to fire the
1: church. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
0: But the Lord has saved.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
0: They come through one way.
1: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
0: They run away through seven ways.
1: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
0: The Lord will do the judgment.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது,
0: Luke 18:7-8,
1: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவருக்கு என்ன செய்வார்? எல்லாம் சொல்லுங்க. சீக்கி எப்ப செய்வார்?
0: சர்டன்லி.
1: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
0: He will just bring down the devil.
1: உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார்.
0: Certainly you will do the judge.
1: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
0: those who are hearing the message,
1: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்ன உள்ள நாள் ஆச்சு ஒண்ணு நடக்கலையே,
0: nothing happened so far,
1: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
0: when you are worrying,
1: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டே அதை கொடுத்தாரா இல்லையா?
0: Whatever you ask, the speedily the Lord has given.
1: Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Say hallelujah.
1: சில நேரத்துல
0: சம்டைம்ஸ்
1: நன்மை பெற்றுட்ட பிறகு நம்ம மறந்துடுறோம்.
0: After receiving goodness we forget.
1: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
0: in those days,
1: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
0: nothing happened,
1: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
0: we were discouraged,
1: தலை குனிந்த நாட்கள்,
0: we bowed down,
1: உண்டு.
0: There were,
1: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
0: The Lord said,
1: இன்றைக்கு அதே வார்த்தையை சொல்கிறார்.
0: Today the Lord says,
1: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ,
0: whatever it is tarrying,
1: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்,
0: I will do it speedily, என்று
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: ஆனா சாத்தா என்ன செய்வான்னா,
0: what the Satan does,
1: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை,
0: his work to stop,
1: நல்லா நடக்கிறது போல இருக்கும்,
0: it looks like happening good.
1: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
0: பவுல் said,
1: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
0: But then devil stopped me.
1: சாத்தான் தடை பண்றான்.
0: The Satan stops.
1: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
0: the blessings of God,
1: நடக்க போற நன்மைகளை,
0: the goodness of God,
1: அவன் தடை பண்ணுவான்.
0: He will stop.
1: ஆனால்
0: பட்
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: praise be unto God,
1: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
0: whatever stop,
1: hallelujah,
0: he does,
1: நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
0: when we resist him,
1: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
0: The Lord will destroy
1: him. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வாசிப்பார் 2 Corinthians 10:3 வாசிக்கும் பொழுது,
0: 2 Corinthians 10:3,
1: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க, தேவ ஜனமே,
0: ஓ காட்ஸ் பீப்பிள்,
1: நீ பலவீனமாக இருக்கலாம்,
0: யூ மே பி வீக்,
1: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
0: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
1: நான் சொன்னேன்,
0: I said,
1: நீ வந்து பாடு,
0: come and sing,
1: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
0: The Lord will give the strength.
1: அதே போல அவங்களுக்கு பலன் கொடுத்தார்.
0: The Lord has given the strength.
1: Hallelujah.
0: To sing.
1: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது,
0: sometimes when we have weakness,
1: கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்,
0: the Lord says, I will strengthen you,
1: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது,
0: when we lose our
1: தேவ பலம் நம்மை தாங்குகிறது,
0: we God's strength will support.
1: நாங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல,
0: we don't fight with flesh,
1: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது,
0: we don't do battle by flesh,
1: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க,
0: the worldly people does,
1: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு,
0: with the God, with the
1: manitha balathai vaithukonde,
0: with the strength of
1: manitha gnanathai vaithukonde,
0: with the wisdom of
1: ulaga gnanathai vaithukonde,
0: the worldly wisdom,
1: anal naam appadi alla,
0: but we
1: nam enna seirom, nam maamsathandi por seigiral alla, arangalai nirmoolamaakkuvadharku deva balam, ella solunga, arangalai
0: to destroy,
1: nirmoolamaakkuvadharku
0: to destroy
1: deva balam, marubadi solunga,
0: to destroy the forts,
1: ella solunga, மறுபடியும்
0: again and again, pulling down of strongholds,
1: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்.
0: Two things the Lord is destroying,
1: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
0: the forts which is stopping, the man's fort,
1: அதை உடைப்பார்.
0: The Lord will break it.
1: இரண்டாவது,
0: secondly,
1: 5வது வசனத்தை வாசிக்கிறோம்,
0: verse 5,
1: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
0: Casting down imagination.
1: யார் ஒருத்தன் தேவனை, ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமையும் அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
0: whoever exalting himself against God,
1: ஆமென், கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவிக்கிற எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் என்று சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
0: The Lord will cast down
1: all the imaginations. வாசிக்கும்படி
0: Isaiah 54.
1: உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
0: No weapon.
1: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
0: ஹாலேலூயா. No weapon that is formed Hallelujah. Against you shall prosper.
1: ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: சத்ருவை விரட்டி அடிக்க,
0: to drive away the devil,
1: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
0: in Job's
1: அனுமதித்தார்.
0: The Lord permitted it.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டில்
0: the New Testament,
1: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
0: He is not allowing devil to do
1: work. மிக தெளிவா சொல்லிட்டாரு.
0: The Lord told very
1: clearly, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
0: the prince of the world is coming.
1: அவன் இடத்தில் ஒன்றும் இல்லை.
0: He has nothing in me.
1: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
0: He has judged right now.
1: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
0: He is judging him.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
0: He crushed the head of the devil.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
0: He crushed the head of the Satan.
1: Hallelujah. Hallelujah. ஆகவே தான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது,
0: when the Satan comes against us,
1: 59 அதிகாரம்
0: Isaiah 59
1: வசனத்தை வாசிக்கிறோம்.
0: 19
1: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார். Hallelujah.
0: The Lord will hoist Alleluia. His flag
1: Alleluia.
0: against the devil.
1: ஆகவே தேவ ஜனமே,
0: ஓ காட்ஸ் பீப்பிள்,
1: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says don't get fear about the horses or chariots.
1: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
0: They come through one way and Hallelujah. go through seven
1: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
0: He is doing battle for you.
1: Hallelujah.
0: பெரிய
1: பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய்.
0: தந்திரங்கள்
1: அதிகாரங்கள்
0: பவர் ஆஃப் டார்க்னஸ்
1: எல்லாவற்றையும் நம்மை விடுதலையாக்க,
0: நாட் டு டெலிவர் அஸ்.
1: ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து திருப்பி இப்போ ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
0: The Lord has turned us
1: towards ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
0: We are in the amazing light.
1: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18
0: Acts 26:18
1: ஹalleluya. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18
0: 26:18 Acts
1: ஹalleluya. இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
0: From darkness to light.
1: ஆமென். சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is the kingdom for Satan.
1: சாத்தானுக்கு தேவ தூதர் அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
0: Satan has his angels.
1: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
0: the angels,
1: அந்த இருளின் அதிகாரத்தை,
0: the darkness.
1: அல்லேலூயா. அவனுடைய வல்லமை,
0: his power.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது,
0: Acts 10,
1: அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
0: when he was in flesh,
1: அவர் என்ன செய்தாராம்?
0: What did he do?
1: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார்.
0: Boldly the Lord Hallelujah. Jesus did it.
1: என்ன அவர் வந்ததே எதுக்கு வந்தார்? லூக்கா 12:31 வாசித்து பாருங்க.
0: லூக்கா
1: 12:31
0: லூக்.
1: இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
0: Judgment has come.
1: நியாய தீர்ப்பு. Hallelujah. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
0: The prince of the world Hallelujah. is rejected.
1: Hallelujah. அவனை கர்த்தர் அப்பயே தள்ளிட்டார்.
0: The Lord has pushed him back.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: புறம்பே தள்ளிட்டார்.
0: Yes, pushed him outside.
1: நாம் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
0: And Revelation 12:10.
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What did we read? அப்பொழுது
1: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
0: Child of God,
1: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
0: not to blame against you,
1: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
0: He always is blaming
1: you. குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
0: The devil finds fault in you.
1: என்ன குற்றத்தை போடலாம்?
0: What fault we can put?
1: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
0: when they Hallelujah. Daniel,
1: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
0: They put the
1: ஆனால் தானியேலோ வெளியே வந்தான். ஒரு சேதமும் அடையவில்லை.
0: No harm in him.
1: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்,
0: whoever comes against you.
1: Hallelujah. யார் எழும்புவார்களோ அவர்களையே ஆண்டவர் நியாயம்
0: தீர்ப்பார்.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், எதிர்த்து
0: நில்லுங்கள்.
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி
0: போவான்.
1: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
0: Victory comes from God.
1: ஜெயம் கர்த்தருடையது.
0: Victory belongs to God.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: Revelation 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
0: though it is death,
1: அதற்கு தப்பும்படி,
0: not to escape,
1: ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
0: அவருடைய
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
0: the blood of the lamb,
1: சாட்சியின் வசனம்,
0: the word of witness.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
0: I am washed by the blood of the lamb.
1: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவன கையை உயர்த்தி காண்பி.
0: I have the word of
1: Hallelujah.
0: testimony.
1: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
0: With this you overcome.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
0: And the message is not for defeated ones.
1: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
0: Open your mouth.
1: நான் ஜெயிக்கிறவன்.
0: I am born to take victory. I am to take victory.
1: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிள்ளைகளே,
0: children,
1: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
0: You take victory.
1: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
0: 1 John 2:13.
1: பிதாக்களே,
0: Father,
1: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அல்லேலூயா. நேக வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
0: lust of the flesh,
1: பாவ இச்சையில,
0: and the lust of eyes,
1: விழுந்து போயிடுறாங்க.
0: They fall.
1: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
0: They could not overcome.
1: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
0: I don't want to do sin.
1: நான் விழுந்துட்டேன்.
0: But I am fallen.
1: பாவம் செய்துட்டேன்.
0: I have committed sin.
1: நீ தோத்து போயிட்டே.
0: You are defeated.
1: பிசாஸ் சொல்வான்.
0: Devil will say.
1: நீ தோத்து போயிட்டே.
0: You are defeated.
1: பாவம் செய்ய பரவால.
0: You continue to do sin.
1: என்று இன்னும் अनेक பாவங்களை செய்ய வைப்பான்.
0: He will bring many more sins.
1: எனக்கு अनेक வாலிபர்கள்,
0: many youth.
1: நான் தோத்து போயிட்டேன்.
0: I am defeated.
1: நான் பாவம் செய்துட்டேன்.
0: I have committed sin.
1: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
0: The Lord has forsaken me.
1: என்று ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
0: They are going away from the Lord.
1: Hallelujah. ஆனாலும் வாலிபனே,
0: ஓ யங் மேன்,
1: Hallelujah. உன் இளமையில சந்தோஷப்படு.
0: You rejoice at the time of
1: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
0: Let your heart give
1: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றிலும் நட.
0: You walk according to your sight.
1: எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
0: Understand that the Lord will bring to the judgment.
1: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
0: Come to the Lord.
1: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: வாலிபரே,
0: ஓ யங் மேன்,
1: பிள்ளைகளே,
0: ஓ சில்ட்ரன்,
1: ஹல்லேலூயா, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: You have overcome the evil.
1: பிள்ளைகளே,
0: சில்ட்ரன்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஆமென்,
0: ஆமென்.
1: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: You have overcome the wicked.
1: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen us in order to take victory against the devil.
1: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது
0: in 14
1: இல்ல 14 1 யோவான் 2 14 ல
0: பிதாக்களே
1: Father வாலிபரே பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
0: How did you overcome?
1: தேவ வசனம்.
0: The word of God.
1: Hallelujah. தேவ வசனம்.
0: The word of God.
1: Hallelujah. தேவ வசனம்.
0: The word of God.
1: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
0: The word of God.
1: இந்த காலை வேளையிலே நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
0: In this morning it may be heat.
1: நேரம் அதிகமா இருக்கலாம்.
0: Maybe time is over.
1: ஆனாலும்
0: but
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
0: That is not so important.
1: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக
0: the word of God.
1: அதை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளாவிட்டால்
0: if we don't keep it in our heart
1: சாத்தான் உங்களை தோற்கடிச்சிருவான்.
0: Satan will defeat us.
1: இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்காங்க.
0: Many believers.
1: பேருக்கு கிறிஸ்தவங்க.
0: Names say Christians.
1: ஆனா அவங்க இஷ்டமா வாழ்வாங்க.
0: They live as they like.
1: அவங்க நினைக்கிறதை செய்வாங்க.
0: They do whatever they like.
1: அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூதன சீஷர்கள்.
0: They are all the disciples.
1: நூதன சீஷர்கள தான் பிசாசு பிடிக்கிறான்.
0: The devil is catching them.
1: 1 யோவான்
0: for John
1: 5வது அதிகாரம்
0: 5
1: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
0: 19
1: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அது 1 தீமோத்தேயு
0: 1 தீமோத்தேயு
1: 3 அதிகாரம்
0: 3
1: 6வது வசனம்
0: 6
1: அவன் இரும 1 தீமோத்தேயு 3 6
0: 1 தீமோத்தேயு 3 and 6
1: அவன் இருமாப்படைந்து பிசாஸ் பாருங்க நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க
0: அவங்க
1: எல்லா விசுவாசி போல கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க
0: they will not obey
1: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க
0: they will not be witness
1: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க
0: whatever they like they do நான்
1: கிறிஸ்தவன்
0: but I am Christian
1: நான் ரட்சிக்கப்பட்டவன்
0: I am saved
1: நானும் ஜெபம் பண்றேன்
0: I also pray
1: நானும் பைபிளை தூக்குறேன்
0: I take the bible
1: ஆனா நூதன சீஷன்
0: but
1: அவனுக்கு கூட இருக்குறது என்ன தெரியுமா இருமாப்பு
0: and
1: என்னது
0: the pride
1: இருமாப்பு
0: the pride
1: அந்த இருமாப்பு இருக்குற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்
0: he will not obey at all
1: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்
0: what the devil does
1: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது 7வது வசனத்துல வாசிக்கிறோம்
0: not
1: அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா ஆமென் 8வது போதும்
0: enough
1: 7வது வசனத்துல வாசித்தோம் பிசாசின் கண்ணில என்ன செய்ய கூடாது விழ கூடாது
0: you should not be fallen into the
1: hallelujah
0: அந்த
1: 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
0: in 8th verse
1: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்
0: those who commit sin is made out of devil
1: 1 யோவான் 3 8
0: 1 john 3 and 8
1: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்
0: those who commit sin
1: ஒன்னு செய்ய
0: முடியாது
1: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது
0: when we show the
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is angry.
1: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே.
0: He teaches.
1: ஐயோ நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
0: No, I could not do anything.
1: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரா.
0: The devil is putting.
1: நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
0: My appearance has gone.
1: அப்போ இவங்களை மறுபடியும் கீழே தள்ளுறது எப்படி?
0: How to bring them down?
1: ரொம்ப சிம்பிள்.
0: சிம்பிள்.
1: நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது
0: when they hear the word of God.
1: சத்தியத்தை கேட்கும் பொழுது
0: when they hear the truth.
1: ரொம்ப உற்சாகம்.
0: Cheerfully.
1: ரொம்ப தைரியம்.
0: Boldly.
1: ரொம்ப நம்பிக்கை.
0: With a hope.
1: ரொம்ப திட நம்பிக்கை.
0: Very firm.
1: சரி கேட்கோ.
0: Let them listen.
1: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது
0: when they come to the gate.
1: பொல்லாங்கன்
0: the evil.
1: விதைத்த வசனங்களை என்ன செய்வா? பொறுக்கி கொள்வா.
0: The wicked picks up away the word.
1: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
0: Where do we read?
1: Hallelujah. பொல்லாங்கன்
0: the wicked.
1: விதைத்த வசனங்களை என்ன செய்றானா? உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்ல கேட்ட வசனத்தை.
0: Word of God.
1: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே
0: before you reach home.
1: இந்த வாசல விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடியே
0: before you leave the gate.
1: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துருவான்.
0: He will pluck away all the word of God.
1: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
0: That is the trick of the devil.
1: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால ஒண்ணும் செய்ய முடியாது.
0: When you have the word of God, he cannot do anything.
1: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா
0: when the word of God is taken,
1: அவங்கள தாக்குறது ரொம்ப சுலபம்.
0: Easier to attack you.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த கடைசி நாட்களிலே
0: in these last days,
1: பிசாசானவன்
0: the devil,
1: hallelujah,
0: amen,
1: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து
0: he works in our lives,
1: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு
0: not to be taken,
1: hallelujah,
0: away.
1: அவனுடைய கிரியைகளை எல்லாம்
0: all his works
1: எதிர்த்து நிற்கத்தக்கதாக
0: to resist him.
1: Hallelujah. நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
0: He is standing against.
1: Hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புத்தகம்
0: சகரியா
1: 3rd chapter
0: third chapter
1: முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை பாருங்க.
0: 1 and 2
1: சகரியா 3:1-2
0: சகரியா 3:1-2
1: அக்கினின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
0: அல்லேலூயா.
1: இந்த வசன சங்கீதம் இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
0: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: பல வருடங்களுக்கு முன்பதாக
0: many years ago
1: நம்முடைய மூப்பர் அவர்கள்
0: அவர் எல்டர்
1: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்தில் அவருக்கு
0: the big trouble in his body.
1: அப்படியே துடிக்கிறார்.
0: He is struggling.
1: எல்லா சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க. வீடு ஃபுல்லா வெறும் ஜனம் தான்.
0: Relatives have come.
1: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
0: நான்
1: அப்பதான் ஊழியத்தை வளர்ந்துட்டு வரேன்.
0: I was growing in the ministry.
1: வந்து பார்த்தா
0: when I came there
1: அவர் கஷ்டப்படுறாரு.
0: He is struggling.
1: ஒண்ணு செய்ய முடியல.
0: He could not do anything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
0: I got fear.
1: நான் ஜெபம் பண்ணேன்.
0: I prayed. I prayed.
1: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: Again I came back.
1: வீட்டுக்கு வந்து கதவை சாத்துனேன்.
0: I closed the door.
1: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல.
0: Lord, I don't know what to do.
1: ஐயோ ஆண்டவரே இறங்கப்பா.
0: Oh Lord, show your mercy.
1: கதறி ஜெபம் பண்றேன்.
0: I was praying.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்.
0: The Lord has given this word.
1: அதனால தான் இத நான் மறக்கறதே இல்ல.
0: I don't forget.
1: அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார். ஒரே வார்த்தை.
0: Plucked out of the fire.
1: அவன் யாரு?
0: Who is he?
1: பயப்படாதே.
0: Don't get fear.
1: அக்கினியிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்.
0: I have brought him out.
1: ஒண்ணு நடக்காது.
0: Nothing will happen.
1: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு போன் கால் வருது.
0: After hearing this word,
1: விடுதலை கடச்சிச்சையா?
0: I got the deliverance.
1: நல்லாயிட்டாரு. Hallelujah.
0: I became all right.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் மூப்பரையாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா.
0: நிறைய
1: சாட்சிகள்
0: உண்டு.
1: என்ன சொல்ல வரேன் தேவ
0: ஜனமே, what I am trying to say,
1: அல்லேலூயா, என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்.
0: Have you noticed,
1: இந்த காலத்துல அப்படி இல்ல,
0: this time not like that.
1: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்.
0: One side,
1: விரோதம் செய்ய,
0: he is doing evil against you.
1: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்.
0: The Lord, அல்லேலூயா, rebuke you.
1: கர்த்தர் சாத்தானை, யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா?
0: Are you thinking that the Lord is talking to Satan?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு தான் அவங்ககிட்ட பேசுறாரு.
0: And the Lord is talking to him to become ashamed.
1: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல.
0: He could not do anything.
1: கர்த்தர் கடிந்து கொண்டார்.
0: The Lord rebuked him.
1: பாருங்க, வேற கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிக்க போறேன்.
0: The lastly I say.
1: வேதத்துல பேதுரு, யூதாஸ்,
0: Peter and Judas.
1: யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்.
0: Judas committed
1: suicide. ஆண்டவர் காட்டி கொடுத்தான்.
0: He betrayed.
1: காரணம் என்ன?
0: Why?
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: The Satan entered. Hallelujah. Into him.
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: Satan entered into him.
1: ஏன் புகுந்தான்?
0: Why did he enter?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
0: He entered the room.
1: அவ்வளவுதான்.
0: That's all.
1: ஆனா பேதுருக்குள்ள
0: in Peter
1: சாத்தான் கிட்ட போயிட்டாரு. ஆனா தொட முடியல.
0: Satan could not touch him.
1: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே,
0: ஓ சைமன் பீட்டர்,
1: ஹல்லேலூயா, உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இடத்துல என்ன செய்றான்? உத்தரவு கேக்குறான்பா.
0: The devil asked to shift you.
1: ஆனா நானோ,
0: but I,
1: ஹல்லேலூயா,
0: but I,
1: நானோ,
0: but I,
1: உன் விசுவாசம்
0: faith
1: ஒழிந்து போகாதபடி
0: should not be spoiled.
1: உனக்காக வேண்டிக்கொண்டே,
0: I prayed for you.
1: அல்லே தேவ ஜனமே,
0: oh God's people,
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: நீ போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ சோதனையிலே போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ கஷ்டப்படும் பொழுது,
0: when you suffer,
1: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி,
0: you may not,
1: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது. எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. எல்லாரும் எழுமே நிற்போமா? எல்லாரும் எழுமே நிற்போமா? இந்த கால வேளையிலே தேவ ஜனமே, இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம். கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார். சபை அவருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகிமையை செலுத்துங்க. எல்லாரும் வாய்கள்
0: திறக்கப்பட்டு
1: வெட்கப்பட்டு ஓட போறான். வெட்கப்பட்டு ஓடுறான். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாரும் இந்த வேளையில துதிக்கிற வேளையில ஸ்தோத்திரிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் வாய் திறக்கப்படட்டும்.
2: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: உம்முடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். இயேசுவுடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு. உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம்.

0: ஐயா பலா வாய் நினைச்சுக்கிறேன் உண்மையெல்லாம் எனக்கு யாருந்து தடுப்படை
1: Hallelujah.
0: Hey, Ramaneshwara.

பாதத்துல எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரங்களும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக, ஆணிகள் பாய்ந்து

இப்போதே பல்லாடுகிற ஒவ்வொரு விலங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கொண்டிருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்த காரங்களும் இப்பொழுதே மாறட்டும் ஐயா.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதின் அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரான்ஸ்வல் ரேடியோ வழங்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. இந்நாட்களிலே நாம் பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். மீண்டுமாக எட்டாம் வசனத்திலே கூறிய அதே காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்பு என்பதை தவிர வேறு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளிலே எச்சரிக்கிறார். பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் அவன் அழிந்து போவானாக. மனிதனுடைய எந்த நற்கிரியைக்கும் சுவிசேஷத்திலே இடமில்லை. ரோமர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறதென்ன? நான் ரட்சிக்கப்படும்படியாக நான் நல்ல மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் நல்ல மனிதனாக மாறினால் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் நல்ல கிரியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லவர்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். நீங்கள் நல்லவராக பரிசுத்தவானாக உங்கள் சொந்த முயற்சியினாலே மாற்றம் பெற்று பின்னர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறான ஒரு எண்ணம். நாம் இருக்கும் வண்ணமாக நம்முடைய பாவங்களோடு கூட அவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நீர் என்னுடைய இடத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதன் காரணம் என்ன? நல்லவர்கள் ஒருவரும் இல்லை, நீதிமான்கள் எவரும் இல்லை. மனிதனுடைய சுய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அதற்கு எந்த பதிலும் நாம் சொல்ல முடியாத நேரத்திலேதான் கிருபை நம்மை ரட்சிக்க வருகிறது. ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நல்லவர்களாக வேண்டும் என்பது கடினமானதல்ல. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. தேவனை விட்டு தூரம் போயிருக்கும் மனுக்குலம் தங்களுடைய உண்மையான கேடான நிலைமையை உணர்ந்து கொள்வதுதான் கடினமான காரியம். யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள் நற்செய்தியின் உண்மைகளை நிராகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களும் நம்பினார்கள். அவர்கள் மறுதளித்த காரியம் என்னவென்றால், மனிதனுடைய இரட்சிப்பிற்கு இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் போதும் என்பதை அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? யார் யார் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இணைக்க முற்படுகிறார்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்கிறார். ஏனென்றால் இது சுவிசேஷத்தை புரட்டுகிறதாயிருக்கிறது. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்திலே முதலாவதாக பிரியப்படுத்துகிற என்ற வார்த்தையை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4:1 நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். அதாவது சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழாமல் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை விட்டு தூரம் போய் பாவத்திலே வாழுகிற மனிதனுக்கு நற்செய்தி மிக இனிமையானதாய் இராது. அதே வேளையிலே எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும்பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்று நீங்கள் கிருபையின் நற்செய்தியை குறித்து பிரசங்கிப்பீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவியான மனிதர்கள் தேவனுடைய கிருபையை பகைக்கிறார்கள். திருச்சபைக்கு ஒழுங்காக வரும் ஆனால் இரட்சிப்பு நிச்சயம் பெறாத கிறிஸ்தவர்களும் கூட கிருபையின் செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. அவருடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும் செய்திகளையே கேட்க விரும்புகிறார்கள். கிருபையின் நற்செய்தியானது நம்மை தூளிலும் தூசையிலும் வைத்து தேவனுக்கு முன்பாக நம்மை பிச்சைக்காரர்களாக்குகிறது. இயற்கையாகவே மனிதன் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவனை ரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று எண்ணுகிறான். அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு உதவியாளர் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய அல்ல, நம்மை தூக்கி எடுக்க ஒரு இரட்சகர் தேவை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாராவது பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தியாளர் ஒருவேளை பிரசித்தி பெற்ற செய்தியாளராக காணப்படலாம். இன்றைக்கும் தொலைக்காட்சியிலே அப்படிப்பட்ட பல செய்திகள் வருகிறது. நிகழ்ச்சியின் தரம் மிக உன்னதமானதாயிருக்கும். விலை உயர்ந்த உபகரணங்களை கொண்டு தாளந்து படைத்தவர்களால் திறமையாக தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தெல்லாம் அவர்கள் பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பாவத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் சொல்லவில்லை என்றால் அது மிக பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயம் கூற வேண்டும். இதை சொல்லாமல் அர்ப்பணிப்பை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ சொல்வது பயனற்றதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பழைய வாழ்க்கையோ உங்களுடைய பழைய வாழ்க்கையோ கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. எனவேதான் அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை என்று கூறுகிறேன். இன்று நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் எத்தனை சிறந்தது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்களால் அப்படி வாழ முடியாது. அவரே உங்கள் மூலமாக வாழ வாஞ்சிக்கிறார். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இதை குறித்துதான் இந்த கலாத்தியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் முதலாவதாக நாம் பாவிகள் என்ற உணர்வோடு கிறிஸ்துவண்டை வந்து அவர் தரும் இலவச இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல திருச்சபைகளிலே இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாத மக்கள் திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. அவரே உங்களிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் நித்திய ஜீவன். ரோமர் 6:23 நாம் வாசிப்பது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது எத்தனை எளிமையானது பிரியமானவர்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மனிதன் உணர்வடையும் பொழுது நற்செயல்களை செய்ய வேண்டும் என்றே அது அவனை வழிநடத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல, போதுமான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை உணர்கிறபடியினாலே அதற்கு ஈடு செய்ய மனிதன் முயலுகிறான். நல்ல

ஐய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. நியாயப்பிரமாணமானது மனிதனுடைய வீழ்ச்சியை நிராகரிக்கிறது. இதுதான் காயினுடைய நிலைமை. ஆனால் கிருபை மனிதனுடைய வீழ்ச்சியை ஒத்துக்கொள்கிறது. இந்த காரியத்தை எண்ணிதான் ஆபேல் தேவனுக்கு தனது காணிக்கையை கொண்டு வந்தான்.

0: இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். அரபு தேசத்திலே தனது அனுபவத்தை குறித்தும், எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு தனக்கு கிடைத்த அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவிலே பேதுருவோடு கிடைத்த அனுபவத்தை குறித்தும் கூறப்போகிறார். இது இரண்டாம் அதிகாரத்தின் மத்திய பகுதி வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது. வாசிக்கிறேன், கலாத்தியர் 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 3 கூறிய அதே காரியத்தை மீண்டுமாய் சொல்கிறார். அதாவது, தான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். சுவிசேஷத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லும்பொழுது, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று சொல்கிறார். அதாவது, எந்த மனுஷனிடத்திலிருந்தும் இந்த சுவிசேஷத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து தெளிவாக சொல்கிறார். யூத ஜனங்கள் பவுலப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதுமல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டது மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தல பட்டத்தை குறித்தும் கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு இருந்த 12 அவர் ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். எனவேதான் பவுல் தான் எப்படி கிறிஸ்துவனுடைய நேரடி வெளிப்பாட்டினாலே அப்போஸ்தலர் ஆனார் என்பதையும் கூறப்போகிறார். கலாத்தியர் 1:12, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு பள்ளிக்கு சென்று வந்ததாலும் அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. அவருடைய தலையிலே கரங்களை வைத்து சிலர் அவருக்காக ஜெபித்ததினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி ஒரு வெளிப்பாடோ, அதே போல நற்செய்தியும் ஒரு வெளிப்பாடுதான். அப்போஸ்தலன் பவுலுக்கு நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. பேதுரு மூலமாகவோ, யாக்கோபு மூலமாகவோ, யோவான் மூலமாகவோ அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைப்பை பெற்று அந்த பொறுப்பை பெற்றார். கலாத்தியர் 1:13-14, நான் யூத மார்க்கத்திலிருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். இங்கே அவர் சொல்ல விரும்புவது என்ன? யூத மார்க்கத்து எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் கை கொண்டிருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் யூத மார்க்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். அவருடைய உன்னதமான மற்றொரு அறிக்கையையும் கவனியுங்கள். கலாத்தியர் 1:15-17 வாசிக்கிறேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 16 பார்க்கும்பொழுது, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லும்பொழுது தன்னை தெரிந்து கொள்வதை குறித்து தேவன் சித்தமுள்ளவராக இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். 16 புறஜாதியார் என்று குறிப்பிடுவது யூதரல்லாத மக்களை குறித்து கூறுவது. பவுலப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை ஆழமாக அகலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே அவரை குறித்து சொல்லும்பொழுது அவருக்கு மிக உன்னதமான அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது என்றுதான் சொல்கிறார்கள். யூத மார்க்கத்திலே மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கற்று அறிந்தவராயிருந்தார். கிரேக்க தத்துவங்களையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த இரண்டையும் இணைத்து அவர் நற்செய்தியை உருவாக்கவில்லை. நற்செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே நேரடியாக வெளிப்படுத்த பெற்றார். கலாத்தியர் 1:18, 3 சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 தங்கியிருந்தேன். இந்த அனுபவத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 9:26-29 இவ்வாறாக கூறுகிறார். வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 9:26-29. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இந்த சம்பவங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அவர் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவே பாலைவனத்திலே செலவு செய்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனை தேவன் எப்படி பயிற்றுவித்தார் என்பதை பார்க்கும்பொழுது அது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலே தான் பயிற்றுவித்தார். ஆபிரகாமையும் பயிற்றுவிக்கும்படியாக மிக குறிப்பான இடத்திலே தேவன் வைத்தார். எலியாவின் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் கடந்து வர வேண்டியதிருந்தது. பவுலப்போஸ்தலனையும் அரபு தேசத்து பாலைவனத்திலே வைத்துதான் தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தாவீதுக்கும் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது அவர் குகைகளிலேயும் மலைகளிலேயும் தங்கியிருந்த காலங்களிலேதான். குறிப்பாக சவுல் ராஜாவின் கைக்கு தப்பும்படியாக வீட்டை விட்டு வெளியே இருந்த காலங்களிலே இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாயைப் போல தான் வேட்டையாடப்படுவதாக அவர் வேதனையோடு தேவனை நோக்கி புலம்பினார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் வனாந்தர அனுபவத்திலே தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் அவர் எருசலேமுக்குள்ளே வந்து பேதுருவை சந்தித்தார். அவரோடு 15 நாள் தங்கியிருந்தேன் என்கிறார். அந்நாட்களிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து பேசிய காரியங்களையும் அவர் செய்த பல காரியங்களையும் பவுலப்போஸ்தலனுக்கு விபரமாக கூறியிருந்திருக்க வேண்டும். முதலாவது பவுலப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்ள அவர்கள் ஐயப்பட்டாலும் பின்னர் சேர்த்துக் கொள்கிறார்கள். கலாத்தியர் 19:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கவனித்தீர்களா? பேதுருவோடும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபோடும் மட்டுமே பவுலப்போஸ்தலன் தொடர்பு கொள்ள முடிந்தது. கலாத்தியர் 19:20 நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவங்களை குறித்து பேசும்பொழுது மற்றவர்களுடைய பாராட்டுகளுக்காகவோ அவர் சொல்வதுதான் சரி என்று எண்ணுவதற்காகவோ எதையும் மிகைப்படுத்தி கூறாமல் உள்ளதை உள்ளதென்று தெளிவாக கூறுகிறார். நான் சொல்கிற எதுவுமே பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்ற உறுதியோடு எழுதுகிறார். சில தனி மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் பொழுதோ சில ஸ்தாபனங்களின் ஆரம்ப வரலாற்றை குறித்து எழுதும் பொழுதோ சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, உண்மையில்லாத காரியங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் பவுல் தேவனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் தான் போதிக்கிற சுவிசேஷத்தை குறித்தும் மிக தெளிவாக பொய்யை அல்ல உண்மையான காரியங்களையே சொல்கிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று சிந்தித்த வசனங்களை சற்றை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், கிருபையினாலே மட்டுமே ரட்சிப்பு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக நாம் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது வேத புரட்டு, அது சுவிசேஷ புரட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2வது 10வது வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்கிற ஒவ்வொருவரும் மனுஷர் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாயிருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடே செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். வசனத்தை போதிக்கும் பொழுது திருச்சபையில் உள்ள சிலருடைய மனம் புண்பட்டு விடுமே என்று பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று மட்டுமே பிரசங்கிக்கிறவர்களாயிருக்கக்கூடாது. 3வது சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ரட்சிப்பிற்கான சுவிசேஷத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே தெளிவாக சொல்ல அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய யோசனையையும் அல்லது சடங்காச்சாரங்களையும் இணைத்து புதிய ஒரு செய்தியை சுவிசேஷத்தை உருவாக்கக்கூடாது. 4வது பவுலப்போஸ்தலனை கிருபையினாலே அழைத்த தேவன் இன்றைக்கும் அவருடைய சித்தப்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதற்காக அனுதினமும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 5வது எந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை குறித்தோ நம்முடைய ஊழிய ஸ்தாபனத்தை குறித்தோ நாம் பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல், உள்ளதை உள்ளதென்று கூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ எருசலேம் மக்களை, ஆப்ஷன் பி சமாரியா மக்களை, ஆப்ஷன் சி யூதர் அல்லாதவர்களை.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? யூத ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதும் அல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டதும் அல்ல, அவருடைய அப்போஸ்தலர் பட்டத்தை குறித்து மட்டும் கேள்வி கேட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ, மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாய் இருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை குறித்தோ, அவர்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களை குறித்தோ, அவர்கள் செய்யும் ஊழியங்களை குறித்தோ எழுதும் பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல், உள்ளதை உள்ளது என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27.

தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகடத்துக்கு தரகட

நாட்கள் கடந்து செல்லலாம். என்ன நடந்தாலும், ஏது நேரிட்டாலும், என் வாழ்விலும் என் சாவிலும் என் நம்பிக்கை என் இயேசு மட்டுமே.

அப்பா, கால்வாசி, அரவாசி, முக்காவாசி இல்லப்பா, முழுவாசியாக, முழுமையாக எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். Let your kingdom come. Let your will be done in your whole life, O God. You have given a great life to us. Help us to invest our time in your presence. May my spoken words, unspoken thoughts be presentable in your presence, O God. கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க, உம்முடைய விருப்பத்தின்படியே நடத்துங்கப்பா. எப்தா போல ராஜாவே, எதெல்லாம் பிரஷ்யஸா எங்களுக்கு இருக்கோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து உமை கிட்டி சேர்கிற மக்களாக, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக வாழ ராஜா உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில பாராட்டின அன்புக்கு ஈடாக நாங்க என்னத்தை திரும்ப உமக்கு செலுத்த முடியும்? ஒன்றை செய்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகா உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம். உமக்காகவே வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் அமர்ந்த வண்ணமாக, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரை நிலை நிற்க போகிறது. அப்பாவை பார்த்து

ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது அங்கே ஒரு வாசகம் என் கண் முன்பாக பட்டது. ஆயுளை கூட்ட ஆயுளை குறைப்பீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆயுள் கூடணும்னா அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் ஆயில் குறைத்தாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயுள் பெருக வேண்டும் என்றால் அவரோடு உள்ள ஆயிலை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும். உலக வாழ்க்கையில் ஆயிலை குறைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயிலாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் கூட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேறு ஒன்றுமே இல்லை. கூட்டினோன்னா உம்மோடுதான் நான் இருப்பேன். அவரோடு இருக்க இருக்க இருக்க கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சாழம், நீந்த முடியாத நீச்சாழத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி விடுவார். அப்பாவை பார்த்தா அப்பா

அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை தாங்க, உம்மோடு நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்டு வெள்ளம் என அளவில்லாமல் தடையில்லாமல் புறப்படச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: Thank you, Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென்.
2: ஆமென்.
1: ஸோ கடைசியாக நம்ம டிவோஷனில் இந்த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாக நாம் பேசுகிறப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடைய கண் முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் பேசினார். நெம்புகோல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
2: ஆமென்.
1: பிசாசு ஒரு மனிதனுடைய மனதை அசைக்கிறதுக்கு அவன் ஆசைகளை பயன்படுத்துகிறான். ஏதேனில் ஆரம்பித்த காரியம் மனிதங்களுடைய உள்ளம் இருதயம் அவன் ஆசை காட்டுறப்ப ஈஸியாக அசைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க அவன் அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஆசையை அவங்க அசைச்சு போட்டுடுறாங்க.
2: ஆமென்.

0: இருக்கிறப்ப நம்மளை சோதிக்கும்படி எப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து சத்துரு நிறுத்தினாலும் அந்த ஆசை ஆட்டோமேட்டிக்காகவே செயல் இழந்துடும்.
1: எஸ்,
0: தேவனோடு ஒரு மனிதனுக்குள்ள இசைவு அவ்வளவு வலுவானது, அவ்வளவு பலம் உள்ளது. ஆமென்,
1: ஆமென்.
0: சொல்லப்போனால் அதுதான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய அரண், அதுதான் அவனுடைய கோட்டை. ஆமென்,
1: ஆமென்.
0: எவ்வளோ ஒரு மகிமையான உன்னதமான ஒரு அனுபவம். இந்த இசைவு இல்லாததுனால தான் அப்பப்போ இருதயம் என்ன செஞ்சிருது, ஆசையை கண்டவுன்னே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசைய ஆரம்பிச்சிரு. ஸோ சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதத்தில் அந்த வசனம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்,
1: ஆமென்.
0: Day and night, I will stick with God.

0: எல்லாம் பகலெல்லாம்
1: இதயம் உமக்காக,
0: இதயம் உமக்காக
1: துடிக்குதையா.
0: Day and night I will stick with God.
1: Yes.
0: இரவும் பகலும் அவரோடு அப்படி ஒட்டிக்கிட்டே இருப்பேன். எப்படி இருப்பேன்?
1: ஒட்டிக்கிட்டே.
0: ஒட்டி உறவாடுறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஒட்டாம உறவாட முடியாது.
1: Yes.
0: சொல்லுங்க, ஒட்டாம
1: அவரோட
0: எங்களுக்கு ஒட்டு இல்லாம உறவு இல்லாம
1: போயிருச்சுங்க. 25 வருஷமா
0: ஆச்சு பாருங்க. ஒட்டும் இல்ல,
1: உறவும் இல்ல. அவர் அப்படியே இருக்காரு, நாங்க அப்படியே இருக்கிறோம்.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இரவும் பகலும் என்னோட ஒட்டாம உன்னால
1: உறவாட
0: முடியாது.

0: இதே வசனத்தை பேதுரு தன்னோட பிரசங்கத்தில் உபயோகப்படுத்துகிறப்ப அப்போஸ்தலர் 2:25 அவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம்.
1: அவரை

0: குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார்.
1: ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: I saw God before me for all time. Nothing can shake me. He is right by my side. இங்க கொஞ்சம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
0: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
1: அன்னைக்கு நாம தியானிச்ச போல லைக் ஃபுல்க்ரம் எப்படி நாம முன்னாடி வைக்கிறோமோ அதே போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக
0: நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கு.
1: அவர் தான் என்னுடைய ஆதார புள்ளி, அவர் தான் என்னுடைய தாங்கு புள்ளி.
0: ஹல்லேலூயா.
1: அதனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு டன்னு பிரச்சனை என்ன, 1000 டன்னு பிரச்சனையை எங்களால் என்ன செய்ய முடியுது, அசைக்க முடியுது.
0: ஆமென்.
1: அப்ப ஆண்டவருக்குள்ள நாம அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை நம்மளால ஏன் அனுபவிக்க முடியாது இருக்கு அப்படின்னா, பிரச்சனை ஆண்டவரிடத்துல இல்லை, அது நம்மிடத்துல இருக்கு. நமக்கு அவர் உரிமைகளை வழங்காதது பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம தேவன் நமக்கு பாராட்டின உரிமை மகன்கிற உரிமை. ஆமென். பூரா பாவிகளை பூரா எப்படி ஆக்கிட்டார்னா மகன் ஆக்கிட்டார்.
0: ஆமென்.
1: கிறிஸ்துவுக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய உரிமை என்னன்னா, ஒரு மகனுக்குரிய அந்த ஒரு உரிமை. ஸோ உரிமை நமக்கு, அதாவது எந்த உரிமையை கொடுத்தா தகப்பனுடையது எல்லாம் மகனுடையதாகுமோ அந்த உரிமை தந்தார்.
0: ஆமென்.
1: எந்த உரிமை தகப்பனுடையத பூரா மகனுடையதாக்குது?
0: மகன்கிற
1: உரிமை. தகப்பனுடையது எல்லாம் ஒரு தகப்பன்ட்ட இருக்கிறது மகனை தவிர வேற எவனும் அதுக்கு லீகல் வாரிஸ் இல்லை.
0: எஸ் மகன் மகள்
1: சொல்லுங்க. அப்ப பார்த்தாரு அவருக்கு உரியது எல்லாம் இந்த மாதிரி அவருடைய நமக்காகணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன வாங்கிட்டார், நம்மளை
0: மகனாக மகளா
1: மாத்திட்டார். மகனா மகளானாதான் அவருடையது எல்லாம் நம்முடையதா.
0: ஆமென்.
1: அப்ப எந்த உரிமைய, எந்த உறவை நமக்கு தந்தா இந்த உரிமை நமக்கு கடந்து வருமோ அந்த உறவுக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்தார்.
0: ஆமென்.
1: உரிமையோட அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு தந்தார். அப்படி தானே இருக்கு,
0: அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி.
1: உறவு, அதோட கடந்து வந்தது ஒரு உரிமை.
0: ஆமென்.
1: என்ன உரிமை? உம்முடையதெல்லாம்
0: என்னுடைய.
1: அதே அவருடைய இதில் சொல்லணும்னா, மகனே மகளே என்னுடையதெல்லாம்
0: உன்னுடையதப்பா உன்னுடையதம்மா.
1: அந்த உரிமையை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை நான் கொண்டு வந்துட்டேன்.
0: ஆமென்.
1: என்ன என்ன அப்பான்னு அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நான் உனக்கு தந்துட்டேன்.
0: ஆமென்.
1: ஸோ ஆண்டவர் பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய உறவை அவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருந்தோம். இந்த ப்ரிவிலேஜை ஏன் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்ப எனக்கு ஆண்டவர் அருமையா ஒரு காரியத்தை உணர்த்தினார். இப்ப நான் உங்களுக்கு முழு உரிமையை தந்துட்டேன், நீங்க தான் எனக்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற. உன்னோட ரைட்ஸ்ல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் ஆன் யுவர் ப்ரையாரிட்டிஸ். எனக்கு வழங்க வேண்டிய அந்த முன்னுரிமை கெடுத்த காரியத்தில் உங்க வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கு. அதனாலதான் எனக்குள்ள நீங்க அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாத ஒரு போராட்ட நிலைமையிலேயே அவன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.
0: எஸ்
1: ஆமென்
0: ஆமென்.
1: ஒவ்வொரு நாளும் யார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுக்கு முன்பாக வைத்து அந்த வாழ்க்கையை அந்த நாளை துவங்குகிறார்களோ, ஆமென்
0: ஆமென்,
1: அவங்கதான் அவருக்குள்ள அவர்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை முழுசா சுதந்திரிக்கிறாங்க, முழுசா என்ஜாய் பண்றாங்க. ஆமென்
0: ஆமென்.
1: அப்ப அவருக்கு முன்னுரிமையை கொடுக்காம அவருக்குள்ளான நம்முடைய உரிமைகளை பரிபூரணமா அனுபவிக்க நம்மளால முடியாது. ஆமென்
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: இரவெல்லாம்

0: அப்ப இன்னைக்கு செய்தி இந்த முன்னுரிமையை குறிச்சு தான். ஆமே
1: ஆமென்.
0: அவற்ற நமக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை, உரிமை இருக்கு. அதை குறிச்சு ஒரு விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: இன்னைக்கு பிரச்சனை வந்து நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமைய நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறோமா? எவ்வளவு அதிகமா அவரோடு இசைந்திருப்பத நாம தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா அவரோட இசைந்திருக்கிறதான் வெற்றிக்கான ரகசியம். ஆமே
1: ஆமே.
0: வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப லகுவாக்கிட்டு போயிட்டார். கடினமா இருந்த வாழ்க்கைய ரொம்ப லகுவாக்கிட்டார். அவரோட யாரெல்லாம் இசைஞ்சிருக்கிறானோ அவன் தான் கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றவன்.
1: ஆமே.
0: கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றதுக்கான ஒரே வழி அவரோட இசைந்திருக்கிறது மட்டும்தான். உண்மை அது. அவரோட இசைந்து இருக்கிற அனுபவத்துல எவ்வளவு கடினமான வாழ்க்கையும் நமக்கு எப்படி ஆயிருது? பி ரோஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். எந்த அளவு நீ என்ன அலோ பண்றியோ அந்த அளவு தான்ப்பா நான் உன் லைஃபுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமே
1: ஆமென்.
0: நீ தான் என்ன அலோ பண்ணவே இல்லையே, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா நீ உனக்குள்ள என்ன அனுமதிக்காததுனாலதான் எனக்குள்ள பிரவேசிக்க உன்னால முடியாம இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரை அனுமதிக்கிறப்ப அனுமதிச்சாதானே அவர் உள்ள வர முடியும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்மகிட்ட சொல்றார், எந்த அளவு நீங்க என்ன இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவு தான் இந்த நாள்ல நீங்க எனக்குள்ள பிரவேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு அரைப்படி உலக்கு கால்படி உலக்கு இருக்கு பாருங்க, அந்த கால்படி உலக்கு எந்தளவு அறப்படி உலக்கு தனக்குள்ள அனுமதிக்குதோ அந்த அளவு தான் இந்த கால்படி உலக்கு அறப்படி உலக்குள்ளேயே போக முடியும்.
1: எஸ்
0: ஆமே
1: ஆமே.
0: பாருங்க இந்த சின்ன உலக்கு இந்த பெரிய உலக்கு. ஸோ இந்த சின்ன உலக்கு பெரிய உலக்கு தனக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யுது?
1: அலோ பண்ணுது.
0: அலோ பண்றதுனால இந்த சிறுசு அந்த பெரிய உலக்குள்ள பிரவேசிக்குது.
1: ஆமே.
0: இதுதான் ரகசியம். அப்ப நாம அவரை நமக்குள்ள அனுமதிக்காததுனாலதான் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியல. அவரோட இசைந்து இருக்கிற அனுபவத்துல நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் நம்மை சந்தோஷத்தினால் என்ன செய்கிறார்?
1: நிரப்புகிறார்.
0: சங்கீதம் அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்களேன், பேதுரு நினைவு கூர்றாரு, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்,
1: உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார்.
0: உம்முடைய சன்னிதானத்திலே
1: என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
0: அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு?
1: அவருடைய சன்னிதானத்தில்,
0: அவருடைய சந்நிதியில இருக்கு.
1: சந்நிதி
0: சந்தோஷத்தை எங்கெல்லாம் போய் மனுஷன் என்ன செய்யறான்?
1: தேடுறான்.
0: ஆனா சந்தோஷம் இருக்கிறது எங்க?
1: அவருடைய சந்நிதியில.
0: அவர் பாருங்களேன், சந்தோஷத்தினால என்ன செய்வேன்?
1: நிரப்புவீர்.
0: ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல்லா
1: ஃபுல்லா.
0: வேற மொழியாக்க இருக்க ஏன் மெசேஜ் இல்லாம வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? பொதுமொழி விருப்பில் எப்படி இருக்கு? சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்?
1: நிரப்புவீர்.
0: நிரப்புவீர். Hallelujah.
1: Hallelujah.
0: You will enrapture me with and in your presence. முழுசாயினை முற்றும் முடி என்ன செய்கிறீர்? கம்ப்ளீட்டா சூழ்ந்து கொள்ளுகிறீர்.
1: Hallelujah. Hallelujah. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: உம்முடைய முன்னிலையில் எனக்கு நிறைவான
1: மகிழ்ச்சி உண்டு.
0: அதுதான் அப்பா பாடியிருக்கிறாங்கன்னா, உம்முன்னே
1: உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: அந்த என்கேஜிவி கொண்டு வாங்க.

0: பாருங்க இதுல என்கேஜேவி அருமையா இருக்கு. யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ். அந்த வேர்ட் தான் எதிர்பார்த்தேன். சந்தோஷத்தினால் நிரப்புவீர், நிரப்புவீர் அப்படிங்கிற அந்த தமிழ்ல இருக்கிற அந்த வேர்டு அருமையா இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். சமூகத்துக்கு போயிட்டு எப்ப சமூகத்துக்கு போனாலும் சரி, எப்ப சந்நிதிக்கு போனாலும் சரி, ஃபுல்லு தான்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: டல்லா போறேன் போறான் ஃபுல்லா வந்து.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது ஃபுல்லு. இந்த ஒயின் ஷாப்புக்கு போறவன் எல்லாம் பாருங்க, போறப்ப டல்லா போறான், வர்றப்ப எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான்.
1: தெரியுமில்ல அப்படின்றான்.
0: அப்போ ஒரு மதுவான வெறி கொள்றவனே உள்ள போயிட்டு எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான். இப்ப நமக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு சந்நிதிக்கு போனாலே அவரும் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சந்தோஷத்தினால நம்மளை ஃபுல்லாக்கிற.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லா.
0: இந்த நாள் முழுசு நாம எப்படி இருக்க முடியும்,
1: ஃபுல்லா
0: இருக்க முடியும். எப்பவுமே ஐயா அப்படிதான் இருப்பாரு,
1: ஃபுல்லா
0: ஃபுல் லோடு. சொல்லுங்க ஃபுல் லோடு,
1: ஃபுல் லோடு.
0: என்ன அவர் எங்க இருக்கிறாரு, சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால இருக்கிறார்.
1: நிரப்புவே
0: சன்னிதானத்தின் சந்தோஷத்துல இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: அதே பாருங்க, அந்த சன்னிதியில இருக்கிற ஆட்கள் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க,
1: ஃபுல்லா
0: சந்தோஷமா,
1: சந்தோஷமா.
0: நம்ம வாழ்க்கையில குறை இருந்தாலும் மனசுல ஒரு நிறைவான மகிழ்ச்சியோட நம்மளால வாழ முடியும்னா அதுக்கான ஒரே ரகசியம் என்னன்னா, அவருடைய சன்னிதியில வாழ்ற வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதனால சன்னிதியில வாழ்ற ஆட்கள் எப்பவுமே துள்ளிக்கிட்டு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எப்பவும் மகிழ்ச்சியோட, எப்பவும் பூரிப்போட, எதை குறிச்சும் கவலை இல்லாம. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மனுஷனுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்குமா இல்லையா, இப்படி சந்தோஷமா என்ன செய்யறாங்களே
1: இருக்கிறாங்களே.
0: வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனா அவரோடு இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்.
1: ஆமென்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துல எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத சந்தோஷத்தை அவரோட இருக்கிறவன் உணர முடியும்.
1: எஸ்.
0: முக்கியமான காரியம், எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரோட இருக்கிறவன் அனுபவிப்பான்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடாது, நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: மூத்தகுமார மனநிலைமை, சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும், எனக்கு என்னமாவது
1: இருக்கணும்,
0: நான் என்னுடைய சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யல
1: கொடுக்கல,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி இருக்கும்படி. அப்ப அவன் என்ன சொல்றான், இங்க பாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அவர் சொல்றாரு, டேய் நீ எப்பவும் என் கூட இருக்கிறவன்டா.
1: எஸ்.
0: அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்
0: இருக்கிறாய்.
1: ஹல்லேலூயா.
0: மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய்.
1: எஸ்.
0: Son, you are always with me. வாழ்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம வந்துட்டோம்னா வாழ்க்கையில நிறைவோ குறைவோ வறுமையோ பரிபூர்ணமோ சம்பூர்ணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, அவரோட இருக்கிறதுல தான் சந்தோஷம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இருக்கிறதுல சந்தோஷப்படாதீங்க, அவரோட இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா என்னமாவது அவனுக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அது எப்படி, ஏதாவது இருந்தா தானங்க சந்தோஷமா இருக்க
1: முடியுங்க.
0: ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க நாங்க சந்தோஷமா
1: இருக்கிறது.
0: ஆனா பக்தன் பாடுற, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில பலன்கள் இல்லாம போனாலும் தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும் கிடையில ஆடுகள் இல்லாமல் போனாலும் மொத்தத்துல முதலே இல்லாம போனாலும் முதலுக்கே மோசம் வந்தாலும் முதல்வரோடு இருக்கிறனே.
1: ஆமென்.

0: ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டவரே, முதலுக்கு என்ன செஞ்சிருச்சு?
1: மோசம் வந்துருச்சப்பா.
0: ஆனா நீ இன்னும் என் புதல்வனா இருக்கிற அப்படிங்க. ஆமென். ஓ முதலே போனாலும் சரி, நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன்
0: தான், புதல்வனா இருக்கிற.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: முதல் இருக்கு, முதல் இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. நான் இன்னும் யாரா இருக்கிறேன்? உம்முடைய
1: புதல்வனா
0: இருக்கு.
1: ஆமென்.
0: முதல் போனாலும்
1: நீங்க
0: நீங்க நான் உங்களுக்கு புதல்வனா இருக்கு. எஸ். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இளையகுமரனுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அப்ப எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தினார் இளையகுமாரன்? டே முதல் போச்சுனாடா வந்திருக்கிற, மொத்தமா போச்சப்பா. அவன் என்ன சொல்றான்?
1: மொத்தமா போச்சப்பா.
0: எப்பா மொத்தமா கல்வி நிட்டேன்ப்பா, என்னடா அஞ்சு பத்து கூட இல்லையாடா? இல்லப்பா மொத்தமாவே, மொத்தமா போச்சாடா, வாடா உனக்கு தாண்டா முத்தம்
1: அப்படின்னு.
0: மொத்தத்தையும் காலி பண்ணவனுக்கு
1: முத்தம்,
0: முத்தம் மொத்தத்தை முதல்ல காலி பண்ணிட்டு வந்தவனுக்கு அவர் கொடுத்த சந்தோஷம் என்ன? புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: ஆமென்.
0: முதல் போனவனுக்கு
1: புதல்வனுக்குரிய
0: சந்தோஷம், புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: எஸ்.
0: ஹalleluya.
1: ஆமென்.
0: மகனே நீ எனக்கு இன்னும்
1: புதல்வனா
0: தாண்டா இருக்கிற, மொத்தமா போனாலும் நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன் தான்,
0: புதல்வன் தாண்டா.
1: எஸ்.
0: பூரா பாருங்க, மரித்தான்
1: உயிர்த்தான்,
0: உயிர்த்தான் மறுபடியும் காணப்பட்டான், ஆனபடினால் நாம்
1: சந்தோஷம்.
0: ஹல்லேலூயா. வீடே களை கட்டுது.
1: ஆமென்.
0: வீடே என்னது, எங்க பார்த்தாலும் ஒரே
1: களை,
0: சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கு? சந்நிதியில இருக்கு.
1: ஆமென்.
0: எல்லாம் ஏதாவது இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, சந்தோஷமா நீ இருக்கணும்னா என் கூட இரு.
1: எஸ்.
0: எங்க கூட இருக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானமும்.
1: அதனாலதான்
0: இந்த பிரசன்னத்தில் வாழ்ற வாழ்க்கை முறைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது நீங்களும் நானும் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு உயரிய வாழ்க்கை
1: முறை.
0: முறை இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை
1: முறை.
0: முறை அப்ப பிரசங்கத்தில் வாழ்றது வேற. இப்ப இதெல்லாம் என்னது?
1: பிரசங்கம்.
0: பிரசங்கம், பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நாங்க பிரசன்னத்திலேயே வாழ்ற வாழ்க்கை
1: முறை
0: அது வேற.
1: எஸ்.
0: அப்ப இந்த பிரசன்னத்தில் வாழ்ற ஆட்கள்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா எப்பவும் அந்த லைஃப்ல ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: என்ன இருக்கும்?
1: துள்ளல்,
0: சந்தோஷ துள்ளல்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு?
1: சந்தோஷ துள்ளல்.
0: தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் டல்லாவா இருக்கும்,
1: துள்ளிக்கிட்டே
0: துள்ளிக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி நாமளும் அவரோடு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ளமெல்லாம் என்ன செய்யும்?
1: துள்ளும்,
0: துள்ளும்.
1: ஆமென். ஆமென்.
0: அதான் அப்பா அப்படியே ரசிச்சு அனுபவிச்சு பாடுற பாட்டு பாருங்க.

0: உள்ளத்துல காணப்படுகிற
1: பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே
0: நல்லா இருந்தது எல்லாம் ஃபுல்லாயிருச்சாண்டவர்
1: பள்ளங்கள் நிரம்புதையா
0: சூப்பர்
1: பாடி துதிக்கையிலே
0: துள்ளுதியா
1: துள்ளுதையா
0: சமூகத்துல இருக்கிறவன் இப்படிதான் துள்ளுவான்

0: எப்படி துள்ளலையா? இது என்ன சாதாரணமான துள்ளலா? இங்க பாருங்க என்ன துள்ளல், குதியாட்டம் போடுறான்டா சொல்றோம்ல, குதியாட்டம் போடுறான்டா, இதுதான் அந்த குதியாட்டம்.
1: ஆமென்.
0: இது எங்க இருந்தா தான் வரும்?
1: அவர் சமூகத்துல.
0: தண்ணிக்குள்ள இருந்தா தான் வரும்.
1: தண்ணிக்குள்ள
0: தூக்கி வெளியே போட்டா துடிச்சிருவேன், உள்ள இருந்தா துள்ளுவேன்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, உள்ள இருந்தா துள்ளல்,
1: உள்ள இருந்தா துள்ளல்.
0: கொஞ்சம் சமூகத்தை விட்டு வெளியில போனா ஒரே
1: துடி
0: துடிச்சு துடியா
1: துடிச்சிருவான்,
0: துடிச்சிருவான்.
1: அல்லேலூயா.
0: அப்பாட்ட தந்தையவர்கள்ட்ட பொறாமப்படுற ஒரு காரியம் ஒண்ணு உண்டுன்னா, இந்த பிரசன்னத்துல வாழ்ற ஒரு
1: வாழ்க்கை முறை,
0: வாழ்க்கை முறை. அந்த அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்ன சொல்றது, மொத்தமா எனக்கு தாண்டான்னு சொல்ற மாதிரி அதை விடுறதே இல்லை. ஒட்டுமொத்த குத்தக சந்தோஷம் எனக்கு தான் சொல்ற மாதிரி எந்நேரம் இதுலதான்,
1: சமூகத்திலேயே பிரசன்னத்திலேயே
0: சமூகத்திலேயே சமூகத்திலே சந்நிதியிலேயே.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பாடுறாங்க, உன் சமூக

0: அந்த வேர்டு பாருங்க, சமூகம் தான்
1: நிரந்தர
0: நீரோடை. ஆமே,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த பிரசன்னத்திலேயே வாழ்ற அந்த வாழ்க்கை முறை, அது வந்து அது நாம அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வராததான் நம்முடைய பிரச்சனை. அந்த முன்னுரிமையை கொடுக்கிறவங்க எப்பவும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க.
1: அன்னைக்கு
0: கும்பகோணம் போனோம், அப்பா நானும் ஜூடு மூணு பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்தவொடனே ஊர் புறணி, உலக புறணி, அந்த புறணி, இந்த புறணி, எதுக்கு இடம் கிடையாது. இந்த ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்ல சொல்ல சாப்பாட்டே மறந்துட்டாங்க. இந்த டெய்லி ஆன்லைன்ல போறதுனால எப்படிலாம் டெஸ்டிமனி எழும்புது அதை சொல்றா அப்படின்னாங்க. அதை சொல்ல சொல்ல காலை சாப்பாடு என்ன செஞ்சாச்சு, மறந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க.
1: அந்த குட் நியூஸ் போன உடனே அப்படியே ஃபில் ஆயிடுச்சா வயிறு, அதனால சாப்பாடே எனக்கு தேடலன்ட்டாங்க. சரி சாப்பிடல போல நம்ம அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றாங்க.
0: அந்த அந்த சிங் ஹாலலியா பாட்டை போடு, அப்புறம் என்ன
1: அந்த 10,000 ரீசன்ஸ்
0: 10,000 ரீசன போடு, வேற என்ன
1: ஹவ் கிரேட் தி வார்ட் போடு,
0: தி வார்ட் போடு, இந்த பாட்டை போடு, அந்த பாட்டை போடு,
1: சரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்ச அதை போடுங்க,
0: இப்படியே சொல்லி சொல்லி எங்க போய் சேர்ந்தாச்சு,
1: கும்பகோணம் போய் சேர்ந்தாச்சு,
0: போய் சேர்ந்தாச்சு. அப்ப இந்த சமூகத்திலே வாழ்ந்து பழகின நபர்களால சமூகம் இல்லாம இருக்க
1: முடியாது,
0: முடியறது இல்ல. அன்று அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க. சமூகம் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு நிலைமைய என் வாழ்க்கையில பார்க்கத்தக்க விதத்துல நான் சமூகத்துல வாழ என்ன பழக்குவீங்க ஆண்டவரே.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சமூகத்துல வாழ்ந்து பழகின ஆளால சமூகம் இல்லாம என்ன செய்ய முடியாது? இதுதான் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. ஆமென்,
1: ஆமென்.
0: அப்போஸ்தலர்கள் இந்த உன்னத அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில ஆண்டவர் நம்ம கொடுத்த வாய்ப்பு மற்றவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஓகே சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதை முழுசா பயன்படுத்துற மனுஷன் பாக்கியவான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அவருடைய அசைவாடுதல்கள் அதிகமா இருக்கும். அத என்ன சொல்ல போனா த மூவ் ஆஃப் காட்னு சொல்லலாம், காட்ஸ் மூவ். எந்த மனுஷனுடைய இருதயம் ஆண்டவரோட எசைஞ்சிருக்கோ அந்த இருதயத்துல தான் அவருடைய ஏவுதல், அவருடைய உணர்த்துதல்கள், அவரது வழி நடத்துதல்கள், அவருடைய சத்தம், அவருடைய அமைதி, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய இடைபடுதல்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த இந்த ஆவியின் அசைவு அவரோட எசைஞ்சிருந்தா தான் அனுபவிக்கவே முடியும்.
1: ஆமென்.
0: அவரோட இசைந்து இருக்கிற உள்ளத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே,
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செஞ்சு இருப்பாரு?
1: அசைவாடிக்கொண்டே
0: இருப்பார். அவரோட இசைஞ்சிருந்து அவருடைய அசைவாடுதலை தனக்குள்ள அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் வாழ்ற வாழ்க்கை முறை ரொம்ப உயரிய ராயலான வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அது லோக்கலான வாழ்க்கை இல்ல,
1: ராயலா.
0: இப்போ நம்முடைய அல்டிமேட் நம்முடைய நோக்கம் உங்களோட நான் இருக்கிறவன் அப்படிங்கிறத விட உங்களோட நான் எசைஞ்சிருக்கிறவங்கிற சாட்சி ஆண்டு ஒரு, அதுதான் எனக்கு முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: இன்னொரு ரகசியம் இதில் பாருங்க, அவரோட இருக்கிறவன் இல்ல, அவரோட எசைஞ்சிருக்கிறவன்.
1: ஆமென்.
0: எந்த அளவு எசைஞ்சிருக்கிறவன், அவனுக்குள்ள அவர் அசைவாடத்தக்க விதத்துல அவரோட
1: இசைந்திருக்கிறவன்,
0: எசைஞ்சிருக்கிறவன். ஒண்ணு கொரிந்தியர் 6:17 பவுல் சொல்றாரு, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல,
1: இசைந்து இருக்கிறவன்,
0: இசைந்து இருக்கிறவன்.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல, கர்த்தரோட
1: இசைந்து இருக்கிறவன்,
0: இசைந்து இருக்கிறவன். அவரோட இருக்கிற, எப்படி அவரோட இருக்கிற, அதான் கேள்வி. நான் அவரோட இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல, எப்படி இருக்கிறப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே
1: ஆவியா இருக்கிறார்.
0: பாவியா இருந்த நம்ம எல்லாரும் இப்ப ஒரே ஆவியாக்கிட்ட.
1: ஆமென்.
0: இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சீங்க ஆண்டவரே, இதுக்கு மேல என்னடா செய்யணும் சொல்ற, எனக்கு என்ன செஞ்சீங்க ஆண்டவரே. ஆவியா இருந்த இப்ப உனக்கு எங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா, என்னோட ஒரே ஆவி.
1: ஆமென்.
0: அப்படின்னா டே, நீ பேசினா நான் பேசுற மாதிரிடா, நீ சிந்திச்சா நான் சிந்திக்கிற மாதிரிடா, நீ பாக்குறவாரு நான் பாக்குறேன்டா, ஒரே ஆவிடா. நீ என்னோட மெர்ஜி ஆயிட்டடா.
1: ஆமென்.
0: என்னோட டோட்டலா நீ சிங்க் ஆயிட்டடா. எனக்குள்ள வந்து நீ காணாம போயிட்டடா.
1: ஆமென்.
0: நீ பாட்டுல இந்த காரியம் தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேனே பாத்து, இதுக்கு மேல உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பக்தன் பாடுறாரு, பாவி என் மீது
1: இந்த அன்பு ஒன்றும் புரியலை.
0: இந்த பாவி இப்ப ஒரே
1: ஆவி,
0: ஆவி. அதனால இந்த பாவிக்கு இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது அன்பின் உச்சம்.
1: எஸ்.
0: பக்கா லோக்கல அவரோட கொண்டு போய் இணைச்சாரு பாருங்க.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. அவரோட இணைச்சு நீ பார்த்தா நான் பாக்குறேன்டா, நீ பேசினா நான் என்ன செய்யறேன்
1: பேசுறேன்
0: பேசுறேன். அந்த மாதிரி என்னோட நீ ஒன்னாய்
1: ரெண்டரை கலந்து விட்டாய்.
0: சாக்கடை கொண்டு எதுலயாவது கலக்க முடியுமா?
1: முடியாது.
0: நீ பாட்டுல ஒன்னும் புரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குற, உன்னை ஒரே ஆவி ஆக்குனேன் பாரு. எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்கே நீ கொண்டாடணும்டா நாலு மனுஷன் என்ன. எப்ப எல்லாம் என் சமூகத்துக்கு வர்றியோ அப்ப எல்லாம் நீ எப்படி ஆயிட்டு போற, பாவியா வர்ற ஒரே ஆவியா போயிடுற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இத விட ஒரு மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நீ முதல்லன்றாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி பிசாஸ் என்ன பண்றான், பாவியாரு ஆனா அவரோட இசைந்து ஒரே ஆவியாயிராத. நீ எப்படி இரு, பாவியாவே இரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னோட எசெஞ்சு ஒரே
1: ஆவியாவே.
0: இந்த பாவி ஆவி ஆகிறான் பாருங்க, பாவி
1: ஆவி ஆகிறான் பாருங்க.
0: முன்னாள் பாவி ஒவ்வொரு நாளும் அவரோட எசெஞ்சிருந்து எசெஞ்சிருந்து எப்படி ஆகிறான் பாருங்க,
1: ஒரே
0: ஒரே ஆவி ஆகிறான் பாருங்க. அவனை கண்டாலே அவனுக்கு அவனுக்கு எரிச்சல்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆயிருச்சு, எரிச்சல்,
1: எரிச்சல்.
0: இந்த மாதிரி அவரோடு உறவாடி அவரோடு ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அவனால
1: முடியாது.
0: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. பாவியை அசைக்க முடியும், ஆசையை காட்டி பாவி என்ன செய்ய முடியும்,
1: அசைக்க முடியும்,
0: இஷ்டம் போல அசைக்க முடியும், பெயர்த்து தூக்கி எறிய முடியும். ஆனா அவரோட உறவாடி அவரோட எசெஞ்சு இருந்து ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அந்தகார கிரியைகளால
1: முடியாது.
0: ஏன்னா அவனுடைய உள்ளத்துல காணப்படுவது தேவனோடு உண்டான ஒரு இசைவு.
1: ஆமென்.
0: அவன் தேவனோட இசைஞ்சிருக்கிற மனுஷன்.
1: ஹல்லேலூயா.
0: முன்னாடி மனுஷன், ஆனா இப்ப அவன் தேவ மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இசைவு மனுஷனை தேவ மனுஷனாக்கி, அவரோடு ஒரு மனுஷனுக்குள்ள இசைவு மனுஷனா இருந்தவன யாராக்கிறது, தேவ மனுஷனாக்கிறது.
1: ஆமென்.
0: இந்த மனுஷங்களுக்குள்ள தேவனோடு இசைந்து இருக்கிற தேவ மனுஷனுக்குள்ளதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகமா இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் முழுசும் அவரோட நீங்கள் உறவாடி பாருங்கள், எசைஞ்சிருந்து பாருங்கள், அப்படியே அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும்.

0: இந்த நாளின் ஒவ்வொரு
1: நிமிடமும்
0: உந்த நினைவால் நிரம்ப
1: வேண்டும்.
0: லவ் பண்ற மைண்ட்ல ஃபுல்லா யாரோட நினைவு இருக்கும்? லவ்வரோட நினைவு தான்.
1: எஸ்
0: ஆமென் சார்,
1: ஆமென்.
0: ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா உள்ளத்துல
1: இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவால்
0: உங்க நினைப்பு தாயா, உங்க நினைப்பு தாயா. அவருக்கும் ரொம்ப பிரியம் பாருங்க. என்ன நினைப்பீங்களாடா நீங்க பரமேறி போறப்ப நினைப்பீங்களா நீங்க? அதனால என்ன நீ மறந்துடுவேன், என்னை என்ன செஞ்சிருவேன்,
1: மறந்துடுவேன்,
0: என்ன நினைவு கூறும்படி இதை என்ன
1: செய்ய
0: தேவன் என்ன விரும்புறாரு? அவரை நாம நினைக்கணும்னு
1: விரும்புறேன்.
0: எல்லா ரைட்ஸ் இருக்கேன்னா அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: டே நான் தான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமாக நீ நினைப்பு உனக்கு என்ன செய்தாடா
1: இருக்கா?
0: இந்த லவ்வர்ஸ் கேட்குற கேள்வி என்ன? நான் தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்போ மனைவி கூட உங்களுக்கு ஏதாவது என்ன குறிச்ச
1: நினைப்பு இருக்கா?
0: ஏஞ்சல் என்னோட போடுற பிரதான ஃபைட்டில் ஒன்று, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
1: நினச்சிக்கிட்டே இருக்கேன்.
0: கொஞ்சமாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களா,
1: நினைக்கிறீங்களா?
0: அப்போ நேசிக்கிற உள்ள என்ன செய்யுது?

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ இந்த இசைவு செஞ்சிருக்கிறதுனால வர்ற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த நாள் முழுவதும் அவருடைய அசைவாடுதல் இருந்துகிட்டே.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தண்ணி சூடாகி வர்றப்ப அந்த மேற்பரப்புல ஒரு ஆவி பறந்துகிட்டே இருக்கா.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஆமென். குளிர்ந்த தண்ணியில் ஆவி பறக்குமா?
1: பறக்காது.
0: சிலர் உள்ளத்துல ஏன் வந்து ஆவி பறக்கல?
1: குளிர்ந்துட்டா,
0: சூடே ஆகல. என்ன செய்யல?
1: சூடே ஆகல.
0: சூடே ஆகல. பாத்திரம் எப்படி இல்ல?
1: சூட இல்ல.
0: ஆனா அந்த சூட, தண்ணி சூடாயிருச்சுன்னா அந்த மேற்பரப்புல அப்படியே ஒரு
1: ஆவி,
0: ஆவி சொல்லுங்க, பறந்துகிட்டே
1: பறந்துகிட்டே இருக்கும்.
0: அவரோட எசெஞ்சு நாம் அவரோட அப்படி ஒன்னோடு ஒன்னா கலந்து ஒரே ஆவியா இருக்கிற பொழுது நம்ம ஆவியின் மேற்பரப்புல அப்படியே ஒரு ஒரு அசைவாடுதல், ஒரு ஆவியின்
1: அசைவாடு
0: அசைவாடுதல். ஆமாம். இத நாள் முழுசும் என்ஜாய் பண்ணணும்ன்ற. ஆதி திருச்சபையில் காணப்பட்ட பலத்த அசைவாடுதல்களுக்கு அந்த சபையார் கத்தரோட எசைஞ்சிருந்தது தான் காரணம். தேசத்தில் கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, இதையும் அதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பேசாமல் அவரோட உறவாடி ஒரே ஆவியாகிறது மட்டும்தான், அவரோட இசைந்திருந்தால் மட்டும்தான் அவருடைய அசைவே ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம பிரச்சனை, மூத்துகுமாரன் பிரச்சனை, தப்பனோடு இருந்தான், ஆனால் தப்பனோட எசெஞ்சு என்ன செய்யலை?
1: இல்லை,
0: இருக்கலை. ஸோ கிறிஸ்துவோடு இருக்கிறோம், ஆனால் கேள்வி, எப்போ என் கூட தான் இருக்கிறீங்க, நானும் உங்களோட தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோட எசெஞ்சு இருக்கிறீங்களாப்பா கேட்குற. வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனம் பிரயாணம் பண்ண மாதிரில பிரயாணம் பண்ணுறப்ப நீ, நானும் அவங்களோட இருந்தேன், அவங்களும் என் கூட இருந்தாங்க. ஆனால் எப்போ பாரு, என்னோட எசெஞ்சே அந்த கூட்டம் என்ன செய்யலை? வரவே இல்லை. அப்போ ஆண்டவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனா என்னால் வாழ முடியும்? மூத்துகுமாரன் தவப்பனோட இருந்தான், தவப்பனோட இசைந்து இருக்கல. தவப்பனே சொல்ல, நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறான்,
0: இருக்கிறாய், என் கூட தான் இருக்கிற. ஆனா எப்படி இருக்கிற, அதான் கேள்வி. ஆனா
1: எப்படி இருக்கிற,
0: எப்படி இருக்கிற? யூதாஸ் காரியோத்து அவரோட தான் இருந்தான் 3.5 வருஷம். ஆனா எப்படி இருந்தான் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: அவரோட இருந்தான், அவரோட இசைஞ்சு இருக்கல. எப்ப பாருங்க, ஒரு முரண்பாடு தான் அவரோட. கேஆசி யாரோட இருந்தா?
1: எலிசாவோட தான் இருந்தான்.
0: ஆனா எலிசாவோட
1: இசைந்து இல்லை,
0: இசைந்து இருக்கல. ஆகான் எங்க இருந்தா?
1: யோசுவாவோட தான் இருந்தான்.
0: ஆனா சபையா குறிச்ச தேவ திட்டத்தோட
1: இசைஞ்சில்ல,
0: இசைஞ்சில்ல. அதனால டெவிலோட ட்ரிக் என்ன, அவரோட இரு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் எசெஞ்சிருக்காத.
1: எஸ்.
0: எசெஞ்சிருந்தா தான் நீ யாராயிடுற, ஒரே ஆவி ஆயிடுற. அதனால நீ எப்படி இருக்கணும்?
1: ஒரே எசெஞ்சில்லாம
0: அவரோட இருக்கணும்,
1: எசெஞ்சில்லாம இருக்கணும்.
0: ஏன்னா அவரோட இருந்தும் அவரோட எசைந்திருக்காத நபர்களை தான் அவன் ஈஸியாக அசைக்க முடியுது. யூதாசு, யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலனா இருந்தும் அசைச்சிட்டானா? கேஆசிய வந்து வல்லமையான ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்தும் அசைச்சிட்டானா?
1: அசைச்சான்.
0: நீங்க எவ்வளவு பெரிய ஊழியரோட இருந்தாலும் சரி, அவரோட எசஞ்சலன்னா உங்களையும்
1: அசைச்சிருவான்.
0: ஜீசஸோட இருந்த அப்போஸ்தலனே அசைச்சவனுக்கு நம்ம எல்லாம் எம்மாத்திரம்? அசைச்சது யார?
1: ஜீசஸோட இருந்தவன,
0: ஜீசஸோட இருந்தவன. யூதாஸ் காரியோத் அசைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஜீசஸோட இருந்தான், எசெஞ்சிருக்கல அவரோட.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: யோனத்தான் தாவீதை குறித்து வாசிக்கிறோம் அவன் வேதத்தில், 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: யோனத்தான் அவனை தன் உயிரை போல
1: சிநேகித்தான். ஹல்லேலூயா.
0: எப்படி இருந்துச்சா? ஒன்றாய். The soul of Jonathan was knit to the soul of David. அப்படி பின்னி இருந்துச்சாம் ஒண்ணா. எப்படி இருந்துச்சு?
1: பின்னி
0: இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட ஒண்ணா இசைந்திருந்தது. ஒன்றா இசைந்திருந்தது. டே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, விடுறா நமக்குள்ள எதுக்குடா அப்படின்ற அந்த உன்னத நிலையில அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சிநேகிச்சாங்க. ஸோ யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட இசைஞ்சிருந்ததுனால தான் சவுலால தாவீதுக்கு விரோதமா யோனத்தானுடைய மனதை அசைக்கவே முடியல.
1: எஸ்.
0: என்னடா டே, யார் நலனுக்கு நான் உன்ட்ட நான் பேசுறேன்? இப்ப என் நலனுக்கா பேசுறேன்? அவன் உயிரோடு இருந்தா நீ சிங்காசனத்தில் இருக்க முடியாதா? புரியுதாடா நான் சொல்றது உனக்கு? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பயலாயிட்டா? உனக்கு விலங்கல உனக்கு நான் சொல்றது? அவன் செத்தா தாண்டா உனக்கு வாழ்க்கை? அவனோட போய் ஸ்நேகம் வராடிட்டு இருக்கிற அப்படின்னு என்னாதான் கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு சவுல் யோனத்தானோட பேசினாலும் யோனத்தானுடைய மனசு தாவீது குரோதமா கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. ஏயா தாவீது குரோதமா யோனத்தானால எழும்ப முடியல, தாவீது குரோதமா யோனத்தானுடைய மனசை ஏன் சவுலால அசைக்க முடியலன்னா, இவன் மனசும் அவன் மனசும் எசைஞ்சு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட எசைஞ்சு இருந்துச்சு. ஆமே
1: ஆமே.
0: நம்மளுடைய மனசு ஆண்டவரோட இது போல எசைஞ்சிருந்து நாம அவரை சிநேகிப்போம்னா அவருக்கு விரோதமா நம்முடைய மனசை யாரும் அசைக்க முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒத்துக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: யோசேப்ப என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, அசைக்கவே முடியல. காரணம் என்ன? கத்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கத்தரோட இருந்தே மட்டும் இல்லை, கத்தரோட கத்தரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரத்தை அசைக்க ஒட்டுமொத்த பாதாளத்தாலே முடியாது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற ஒரு தேவ மனுஷன் பாதாளத்தின் வாசல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்.
1: எஸ்.
0: மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனாலதான் டெவில் என்ன பண்றான், அவரோட இருங்க, ஒட்டு இல்லாம உறவு இல்லாம இருங்க. எசைஞ்சிருக்கிற வேலையை என்ன செய்யக்கூடாது, போனமா வந்தமா நிறு. ஒரு மணி நேரம் ஜெபம்லாம் பண்ணாத, ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணா பத்தாது உனக்கு? சுருக்கமா ஜெபம்னு பெருக்கமான ஆசீர்வாதம் தருவார். போட்டு ரொம்ப நேரம் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஆனா 60 வயசு 70 வயசுக்கு மேல நீ வந்து
1: அப்படி இரு.
0: இப்ப எல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது,
1: போகக்கூடாது.
0: இந்த மாதிரி அவன் நீ வந்து நேரத்தை சுருக்கு நேரத்தை சுருக்கு சுருக்குன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இதுதான் அவரோட எசைஞ்சிருந்தா நம்ம அவனுக்கு வேட்டு வச்சிரும் நல்லா என்ன செய்யும்
1: தெரியும்.
0: அதனால பாதாளத்தின் வாசல்கள் அவரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரங்களை கண்டு நடுநடுங்குது. அதனாலதான் அவரோட எசைஞ்சிருக்கிறத நம்ம விடுறது இல்லை. ஜெப நேரத்தை தொடறான், வேதம் வாசிக்கிற நேரத்தை தொடறான், தியானிக்கிற நேரத்தை தொடறான், அவரோடு இருக்கிற நேரத்தை எவ்வளவு எவ்வளவு டிவியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு
1: டிவியேஷன்
0: சுத்தி விட்டுருவான் நம்மளை. ஏன்னா அவனுக்கு பயம், ஜெபிச்சா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஜெபிக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருங்க. பைபிள வாசிச்சா தடை வருது இல்லை, வாசிக்கணும்னு நினைச்சாலே தடை வந்துடும், அட்வான்ஸா வந்துருவான். ஜெபிக்கிறவன் பாத்துக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கிறது இல்ல, ரொம்ப குயிக்கா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பு வர்றப்பே காய் நகர்த்திடுவான். ஏன்னா எசைஞ்சிருக்கிறது அவனை அச்சுறுத்துது. இவன் எசைஞ்சிருந்துட்டா ஒரே ஆவியாயிருவான், ஒரே ஆவியாயிட்டா அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் பலமா இருக்கும். அசைவாடுதல் வந்துட்டு அவன் நம்மளும் அசைச்சிருவான்.
1: எஸ்.
0: அதனால இவன் அவரோடு இருக்கணும், அவரோட எசைஞ்சிருக்க கூடாது. ஸோ இதை குறிச்சு நான் இன்னும் உங்களோட நிறைய பேசணும்னு நான் வந்தேன், நான் முடியல. ஸோ நாளைக்கு நாம் இதை கன்னியூ பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னைக்கு இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்றது, அவரோட இருக்கிறேன்னு சொல்லாத, அவரோட நான் எசைஞ்சிருக்கிறேன். கத்தரோட இருக்கிறவன் இல்லை, கத்தரோட எசஞ்சு இருக்கிறவன் தான் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்
0: எல்லாரும்.

0: எவ்வளவு அருமையான வரி பாருங்க, உம்மோடு
1: இணைந்து
0: இணைந்திட. அதான் ரகசியம், உம்மோடு இணைந்திட. அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை தரத்தையே ராயல் ஆக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதில் காணப்படுகிற குவாலிட்டி, அதில் ஒரு ராஜரீகம் காணப்படும். தரமுள்ள ஒரு வாழ்க்கை, தரமுள்ள ஒரு வாழ்க்கை. அவரோட இணைந்து வாழ்கிற அந்த உன்னத நிலையில தான் இந்த உயரிய உயரிய அனுபவங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மற்ற காரியங்களில் சந்தோஷமாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மூத்தகுமாரனை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, உங்களோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து உமக்குள்ளான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுனீங்க, இன்னும் நாளைக்கு பேச போகிறதுக்காக நன்றி. இந்த ப்ரையாரிட்டியை, இந்த முன்னுரிமையை ஒரு புதல்வன் தாப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை கொடுக்கிறப்ப தான் தாப்பனுடைய அவன் அருளி இருக்கிற உரிமைகளை முழுசாக அனுபவிக்க முடியுங்கிற ரகசியத்தை எங்களுக்கு சொன்னதுக்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு உறவாடி உங்களோட எசைஞ்சிருந்து எங்கள் ஆவியில் உங்களுடைய பலத்த அசைவாடுதல்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு கன்னி பண்ணுவோம். ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால்

நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

Dear children, our God is able to keep you from falling and make you stand faultless in His glorious presence. விழுந்து போகாமல் தடுக்கி விழாமல் வாழ கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் தான் இது. பாடுவோம், ஜெயம் எடுப்போம்.

கர்த்தர் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் செழிக்க செய்வார். விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பின்வாங்கின வேளையில் தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னேறினான். கோலியாத் விழுந்தான், தாவீதோ ஜெயம் பெற்றான். நாமும் இயேசுவின் நாமத்தில் முன்னேறும் போது பரலோக தேவன் நிச்சயமாய் ஜெயம் தருவார்.

செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதம் 8 வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறார். உண்மையாய் அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புவோ, மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம்.

0: நம்ம எல்லாரும் சங்கீதம் 91 திருப்போம். 91 சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்கு தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு வந்து இந்த வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பமடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்கு தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதில் பல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசணும். அநேகர் சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம்னு. நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாசமோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல, அவர் நல்ல தேவன், நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தர் காரணர் இல்லைன்னு பிசாசு தாங்க காரணம். இந்த பிசாசு தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான், பிசாசு தான் பல காரியங்களை செய்கிறான். இருந்தாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தான் இதை பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப ஓடி போற பிசாசை பார்த்து அவனால் தான் வந்தது நீங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசினால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையினே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால் தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி வந்து பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது. காரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது பிசாசை உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் வளர்ந்து இப்படி இருக்கிறேன், இதனால தாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேன், இதெல்லாம் சரி வர மாட்டேன்னு. ஆனால் சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் நிர்ணயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகாதான்? அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு? முடியுமா? முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலைகளால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லாமாங்க? சொல்லவே கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையில நாம் எப்படி இல்லை, சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர், மலைகளை தகர்த்தெறிகிறவர் நாம். ஆகையால தேவனும் அதுக்கு காரணம் கிடையாது. நம்முடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? தேவன் இல்லை, பிசாசு இல்லை, சூழ்நிலை இல்லை, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம் நம்ம. இந்த வாயை சரியா பேசாததுனாலதான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போதான் சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போதுதான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலாம்னு பாக்குறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா, யாரை வேணா கடிச்சு யாரை வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா, போய் நேரம் யாரை வேணா கடிச்சு சாப்பிட வேண்டிதானே, யாரை வேணா விழுங்க வேண்டிதானே. ஏன் அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல, ஏன் அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சுட்டு இருக்கிறானா? யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்களதான் விழுங்க முடியும், யாராவது வாய கொடுத்து மாற்றவங்களதான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா? அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டமாடிட்டு இருக்கான் கிடையாது, அலைஞ்சி திரிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா? வாயால சிக்குண்டு போகிறவர்கள், வாயால மாட்டிக்கொள்ளவர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகள் பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அதை மேல தெரிஞ்சு கொள்ளுங்கள், பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்குறோம். சில நேரத்தில் அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால ஒன்றும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால ஒன்றும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. இந்த சொல்லுவதை பற்றி எப்படி போக போகணும்னு சொல்றேன். என்ன சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார், அதை தான் இப்ப கவனிக்க போறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். நான் கவனிங்க, ரெஃப்யூஜ் அடைக்கலம், கோட்டை, இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம், அடைக்கலம் புகுகிறதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்கள் ஒழித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு ஒரு வீடு இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள், அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோ, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 17:28 வசனம். அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இதுதான் நாம் அடைக்கலம் புகுகிற இடம், அவருக்குள்ளாக இருப்பது. 1 Corinthians 10 இந்த அடைக்கலம் கோட்டை என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கோட்டை உண்மையாகவே கோட்டை இருந்தது. உண்மையாகவே சில இடங்களில் போய் அடைக்கலம் புகுந்தார்கள், ஒளிந்தார்கள். அவைகள் இடங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. பல சம்பவங்கள் அப்படி நேர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதனால் அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக்கொள்ளுகிறதுக்கு வழி, நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 Corinthians 10:13 நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷல் சோதனை ஒண்ணும். ஹலோ, யாருக்குமே உலகத்துல நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிள விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல சொல்லிருக்கிறது விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்க கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது. ஒழிய உங்களுக்கு ஒன்னு ஸ்பெஷலா ஒண்ணு வந்துடல, ஒண்ணு தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து விடவில்லை. ஒண்ணு மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேற விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கும் வரதான் நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமா கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவன் உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துல தான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும், தேவன் ரொம்ப கஷ்ட காலத்துல ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்துல தான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். நல்லா கவனிங்க, தப்பிக்கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புரிந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கும்படி காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். The problem of pain, அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தார், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால் இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்லை, சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், பட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்கிருந்து வந்தது, அதுக்கு கடவுள் தான் காரணரா, ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்றும் செய்யறதில்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தால் அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்லை, ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். தேவன் இருக்கிறார் என்பது ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்தில், அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்பது நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா, சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குமா, அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா, அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது, அவன் பதில் சொல்லுவதற்கு ஆயிரம் கேள்வி இருக்குது, அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பல விதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பல விதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பல விதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நேரடி சோதனைகள் விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் எதை ரொம்ப கவனமா பிடிக்கணும், இதை ரொம்ப ஹலோ ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால்
1: உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார், போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது சார், இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார், இனிமே பைபிளை வாசிக்க போறது இல்லை, இதில் உள்ள வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க போறதில்லை, இதை நான் நம்பவும் போறதில்லை, இதை அறிக்கை செய்யவும் போறதில்லை, இதெல்லாம் நம்பிக்கை வைக்கவும் போறதில்லை, இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் சார், இவ்வளவு நாள் படிச்சு இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து இவ்வளவுலாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார், ஆகையால் நான் இதை பண்ணவே போறது, நான் நினைச்சேன் தப்பி இப்பதான் நீ ரொம்ப பண்ண வேணும், இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும், இப்ப சோதனைக்குள்ளா இருக்கிற வேலையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேலையில, அந்த நேரத்தில்தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேலையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேலையில தான் மனம் நொந்து போய்விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில, வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்லுவதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நம் மனம் தளர்ந்து போய் சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேந்து, இதெல்லாம் சரியா நமக்கு வாக்குத்தத்தை சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி எல்லாம் நினைக்கும் போகுது, நினைக்கும் போது மனம் தளர்ந்து வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன், எந்த வாழ்க்கையில இதை உணர்ந்து இருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது, ஹலோ, நாசங்கள் நம்மை வந்து சந்திக்கும் போது, பல விதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்பதான் என்ன பண்ணணும், வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது, ஹலோ? அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க, கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அது எப்படி கர்த்தருக்குள்ள, எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள், இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, வாழ்க்கை போராட்டங்களில் இருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகுறது பாருங்க, தப்பிக்க வழி இல்ல, அது அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சிங்களா, அது தப்பிக்க வழி இல்ல, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க, வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள், வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், வசனத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது, நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம். அந்த நாசமோசங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற பல விதமான பொல்லாத காரியங்கள் இருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதில ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது, வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகையால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஓடினார், எங்க ஓடினாரு, ஒரு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார், வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன், தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார், எசேபெல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீ விடுறேன்னு ஓடியே போயிட்டார், ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார், சவுலுக்கு தப்பி அவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க, ஆனா புதிய புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல, நாம் எந்த இடத்துக்கும் கோகைக்கும் வனாந்திரத்துக்கும் ஓடுறது இல்ல, நாம் என்ன பண்றோம், வேத வசனம் சொல்லுகிறது நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 6 அதிகாரம்
2: 13 வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாரும் சொல்லுங்க நிற்கவும். நிற்கவும் எப்படி நிற்க போகிறீர்கள்? தீங்கு நாளிலே, உங்களுக்கு தீமைகள் உங்களை எதிராக உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்ல, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க? பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதில்லை, பிரச்சனைகளை வந்த உடனே கத்தரை விட்டு தூரமாக போய் விடுகிறதில்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம்? பிசாசானவன் சகல தந்திரங்களோடு சகலவிதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம், ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது, இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்கிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம்? இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம்? களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்லை, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம், அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா? நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை வசனத்தை வைத்துக் கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது, நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. எத்தனை பேர் வார்த்தையை நம்பி ஓடுறீங்க? இப்ப வேற ஏதாவது பார்ப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம். ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம் என் கோட்டை என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். It is a place of protection from which you attack the enemy. That is fortress. Kotta endru sonnal paadhigaappana aranippana oru idam. Andha paadhigaappana idathile nindru kondu enna pandrom? Anga poi olinjittilla, anga irundhu kondu enemy ai virodhiyai thaakikondirukrom. Indha paadhigaappana aranippana idam enna? Gamanippom Matthai 7 adhigaram parungal. Idhukkella aavikkuriya artham dhaan. கோட்டை என்று சொன்ன நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டைன்னு கோட்டையில போய் பதுங்குறோம் கிடையாது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன? இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன? நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம் அது என்ன? பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
3: அந்நாளில் அநேகரன் நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அல்ல கவனிங்க, மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91 சங்கீதம் போனாலும் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை, திருப்பி திருப்பி எங்க வரப்போறோம், வார்த்தைக்கு தான் வரப்போறோம். அந்த ரகசியமான நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன? அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதுல ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் போகிற இடம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்ல கவனிங்க, ரெண்டு வீடு பார்த்தா பாடும்போது சொன்ன, ரெண்டு வீடு, ஒன்னு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்லை, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது. நாலு காரியம், பெருவெள்ளம் வந்து, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது, நாலு காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவனு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பெருமழை சொரிந்து 25 வசனம், பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல், அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது? சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளை அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக வர்ற சோதனை அல்லாமல் வேறென்று உங்களுக்கு வருகிறது இல்லை என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது? அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்டுலயும் வந்து மோதுது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுலதான் வந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது. மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள், இந்த உலகத்துல மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லுகிறார். ஏன் நின்னது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி இவ்வளவு காற்றடித்து வீட்டுல மோதி வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததுனாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான, அரணிப்பான, பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை.
1: எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த பாதுகாப்பு, சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதல் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம், விரோதியை. அப்ப என்ன ஆகுது, அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகிறது, அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க இன்னொரு சங்கீதம் எடுப்போம், 18 1-2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகம். எடுப்போம் 18 1-2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன், கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரே. இன்னொரு வசனம் உபாகமம் 32 30-31 வசனம். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவார்களாம், 10,000 பேரை எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீரப்பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களுக்கு வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள், அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கண்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மளை நல்ல நேரத்தில் கைய விட்டு கழுவிடுது, அவருடைய தெய்வம் அவர்களை கையை விட கழுவுறது இல்லை. அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து, அவர்களுக்கு கோட்டையை போல நின்று, அவர்களை பாதுகாத்து, அவர்களை முன்னேற செல்லு செய்கிற தெய்வம். ஆகியால் தான் அவங்க ஒருவர் 1000 பேரையும் 2 பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதாம்? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இதை ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள், அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு தடவை எடுத்து காமிக்கிறான் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான், அவங்க தெய்வம் அவங்கள கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு, என்ன கைவிட்டாருங்க? விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான், அவர்கள் தெய்வம் அவங்கள கைய விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்க தான் பயப்படணும், அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஏன் துரத்துறான்னா, அவங்க தெய்வம்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்றும் பக்கத்தில் நிற்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனையின் நேரத்தில் தான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்கிறாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் சொல்லுவாங்களாம், அவங்க கண்மலை வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்லுறாங்களாம். சமீபத்தில் யாரும் எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப திருடி, ரொம்ப மோசம் பண்ணி, ஊழல் பண்ணி, எல்லாம் பண்ணி, பெரிய பெரிய பணக்காரனான ஒரு மனுஷன். அவனுக்கு எதிராக 1008 கேஸ் உலக ஊர் பூரா போட்டு, அவனை கோர்ட்டுக்கு இழுத்து, அவனை போலீஸ் பிடிச்சி, அவனை
0: சிபிஐ வரைக்கும் பிடிச்சி எல்லாம் பிடிச்சி பண்ணாலும் அவன் ரொம்ப காமா இருப்பான். ஆள் நல்லா சிரிச்சு பேச்சு சந்தோஷமா, யார்கிட்டையும் கோபம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப டென்ஷனே கிடையாது, ரொம்ப ஜோரா இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி சொல்றான், விசுவாசி எப்படி இருக்கணுமோ அவன் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனையின் நேரத்துல விசுவாசி எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொன்னாரான் ஒருத்தர். கரெக்ட் தான் அது. சில நேரத்தில் விசுவாசிகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை கைவிட்டாருன்னு அவங்க நம்புறாங்கன்னு தெரியுது. விசுவாசிகள் இருக்கிற நிலையை பார்த்தா, அவர்கள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாருன்னு என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நல்லா கவனிப்போம். சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். 3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கும். பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருது வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான், யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா, அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா, இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன, ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், நம்ம காலை பொறி வச்சு மாட்டு வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான், வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்டை வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு பொறி வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா, பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வழங்கும் இது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான், பொறி வைக்கிற ஆள் போய் எலிய பிடிக்கிறது இல்ல, பிடிக்கிறாங்களா, பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறாரு, காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது, அவர் போய் பிடிக்கிறது இல்ல, அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்ல, ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆளை போய் பொறி பிடிக்குதா, போய்கிட்டு இருக்கிற எலிய பொறி ஓடி போய் பிடிக்குதா, கிடையாது. பொறிய பசங்க வச்சு விட்டுறாங்க, அந்த

பொறியும் அப்படிதான், சாத்தானுடைய பொறி எப்படி அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி தெரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்ல, அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான். அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷனை வைத்துடுறான், அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்துக்கணும். அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது, அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் பிடிக்க மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகையால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள் பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான், இந்த சாத்தானுடைய சாட்சியே வேணான்னு. நான் விசுவாசிக்கிறேன் சாத்தான் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதான் என்னைக்கோ பண்ணி நம்மளால ஏமாத்திரம் சொல்லுங்க. அவனால முடியுமானால் நம்மளை வீழ்த்த முடியுமானால், நம்ம விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால், இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்மளாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. முதலாம் அதிகாரம், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 முதல், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியம் ஒண்ணு கொடுத்துருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்ட்யூர் பண்றவன், இந்த சோதனையும் மீறி வாழ்கிற மனுஷன், இந்த சோதனையின் மத்தியில அதுல மாட்டாம வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாட்டின மனுஷன் பாக்கியவான் சொல்ல, இந்த சோதனை பொறி எங்க பார்த்தாலும் வச்சிருக்குது, ஆனா பார்த்து நடந்து கரெக்டா இருந்து அதுல மாட்டாம இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனை, இந்த தீமையான சோதனை எல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாது, சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசனத்துல மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு? பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க இப்படி சோதிச்சிட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார், மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். அவன் அவன் தன் தன் எப்படி சோதிக்கப்படுறான் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுறது எப்படி சோதிக்கப்படுகிறோம். தேவனா சோதிக்கிறார் கிடையாது, அவன் அவன் தன் தன். எல்லாரும் சொல்லுங்க, அவன் அவன் தன் தன். தன் தன் அவன் அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றதுக்கு என்ன காரணம்? அவன் அவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரிதான் கதை. பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பசம் போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவன் தன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது, தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்சன அந்த பொறி இருக்குது, அந்த தேங்காயை பார்த்தோன்னு சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாயை வச்சுட்டு தான் போகணும்னு இருக்கு, அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாரும் இழுக்கல, இவனே இழுக்கப்படுறான், வசீகர பண்ணப்படுகிறான். கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொறிய தான் சொல்றார். பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது.

0: பார்த்து அந்த பொல்லாத காரியங்களே இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்து அப்படி ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறபடியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சைனா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை இச்சை, அது கற்பம் தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பம் தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பம் தரிக்குது. இந்த சீட் ஆஃப் பேட் தாட்ஸ், கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பம் தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றாரு, ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கிறார். எப்படி அது ஆகுதுன்னு, எப்படி ஆகுது, இச்சையானது என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், விதை மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக போக போக குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்லை சோதனையில், இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பம் தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15 வசனம், கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாட்டுறாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது பிறந்துருது. என்னத்த ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி கற்பம் தரித்து எப்படி பிறகுதோ அது போல இந்த ஆசைகளும் கற்பம் தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, பாருங்க சபை ஆட்களுக்கு எழுதுறார் விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுல மாட்டித்தான் ஆகணும்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றார் மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பொறி இருக்குதுன்னு சொல்றமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறியை வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சி அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அது பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொறியும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. யாரு போய் மாட்டுறது, நீங்க தான் போய் மாட்டுறீங்க. We are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள உழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் போய் மாட்டினீங்கல்ல, அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்கார்ந்துருக்கா, நீங்களும் யார் போய் மாட்ட சொன்னது, அது எப்படி மாட்டுறீங்க, இச்சையில சிக்குண்டு அதையே மனதுல வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறது இல்ல, எத்தனை பேர் இதனை சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்தாவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியுறது இல்ல, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் என்ன, அவன் எவ்வளவு வல்லமை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிற. எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா, இதனாலதான் இந்த வாக்கு தத்தம் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் இந்த அடைக்கலம் போகிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் போகிறது கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகள்ல, பிசாசின் சோதனைகள்ல போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்துல எழுதி இருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்குமா, நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது, நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும்? அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக, அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 91 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91 சொல்லுது, 91 சொல்லுது, 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். ஆயிட்டீங்க. வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார். பிசாசின் கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91 சங்கீதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. பிசாசினுடைய சகல திட்டங்களுக்கும், அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும், அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நிச்சயமா தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்புவிப்பாரா? கிடையாது. அப்பப்ப வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பிப்பாரா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் செல்லாது. யாரை தப்புவிப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி, இதுல அடைக்கலம் புகுந்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து, இதன்படி செய்து, இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்புவிப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்ததில்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக போக போக ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாரு. கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க எப்படி பண்ணா? இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை. இல்லைங்க, சூழ்நிலை தான். சூழ்நிலை என்னங்க? மலையே நகர்த்திடலாம் நீங்க, அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணுது? எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு, வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு, வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவ நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது, நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதவனுடைய அக்னியாஸ்திரங்கள், எபேசியர் 6:16 சொல்லியிருக்கிறது, பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி, அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். உண்மையாகவே பிசாசு நம்மை ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் நல்லா விலகி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசாசும் ஒன்றும் செய்யறது இல்லை, அந்த பொறியும் ஒன்றும் பண்றது இல்லை. அதாவது அந்த அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பொறி பேசாம இருக்குது. நாம தான் போய் மாட்டுகிறோம். சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்பினார், சீஷர்களை வெளியே அனுப்பினார், போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தில சொஸ்தமாகுங்கள்னு சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10 17 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்னோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு மின்னலாய் போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றார். என்ன சொல்றாரு? உனக்கு இப்பதான்பா தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். 1000 வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். ஆயால் தான் பிசாச விரட்டுறேன். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்ல. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வான மண்டலங்களிலே, பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளார். அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான். அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர்ற வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார்? இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்து விட்டார்கள். மனிதர்களாயிருந்தவர்கள் அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு, அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மரித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியை அளித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அளிக்கல, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இனி ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேத படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதான் படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு? பிசாசனுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேத படுத்தாது. அப்புறம் என்னங்க இந்த கோயில்கள் சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை. பாருங்க, இந்த பாஸ்டருங்க பிரசங்கமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர்களால் ஜனங்க முன்னால எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். நாங்க யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏதோ கொண்டு போய் இடுப்பில் கயிறெல்லாம் கட்டி விட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணி விட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டாங்க, ஆகையால் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல, அவர் பிரசங்கம் பண்ண முடியலன்னாங்க. அந்த ஆளுடைய மனைவி சொன்னிச்சான், ஏன் நீ ஒரு ஊழியக்காரன், நீ பேசாமல் அந்த கயிறை அறுத்து எரிஞ்சு போட்டு இயேசு நாமத்தில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே, இந்த கயிறை பிடிச்சிட்டு இதுக்கு பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்னுச்சான். நான் சொன்னேன், அந்த அம்மாவை பிரசங்க யாராங்க முதல்ல என்ன, இவரை விட்டு ஒழிங்க என்ன, இந்த கயிறுக்கு பயந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த கயிறு என்ன பண்ண போதுங்க, இந்த கயிறு ஏதாவது பண்ணுமா? எத்தனை நூறு கயிறு கட்டிட்டுமே மேல என்ன பண்ண போகுது? ஒரு கயிறு ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னலை போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கு அவனை தோற்கடித்துட்டார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறையா கடைசி அவனை தோற்கடிச்சு ஒழிச்சே போட போறார், வரப்போகுது அந்த காலம். ஹலோ, நூறு கயிறு கட்டட்டுமே என்ன ஆக போகுது? ஒண்ணுமே, அத்தனை கயிறு எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்துல போய் வாழ வேண்டியதுதான். சிலர் சொல்லுவாங்க, ஒரு தகடு எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க? தகடு இதுக்கு நாகர்கோயில இருந்தும் கேரளால இருந்தும் கூட்டு வருவாங்க இந்த தகடு எடுக்கிறதுக்கு. வீட்டுல யாரோ தகடு வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்தா ரெண்டு எங்க போறீங்கன்னா, பாம்பே போறீங்க, என்னத்துக்கு போறீங்க? நாலு இடத்துல தகடு எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையங்க. இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? நான் கேட்கிறேன், இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கான்ற? பிசாசுக்கே வல்லமை இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தகடுக்கு வல்லமை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றாதீர்கள், அது சரியல்ல. ஒரு போதும் இந்த மந்திரவாத பில்லி சூனியம், இதுல இருந்து எனக்கு இது பண்றேன், நாங்க வந்து தண்ணி தெளிக்கிறோம், நாங்க வந்து பூஜை பண்றோம், நாங்க வந்து அது ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த ஆளுகளை எல்லாம் பின்பற்றாதீங்க. தகடு எடுக்கிறேன், இந்த கயிறு அறுத்து போட்டுறேன், உனக்கு தண்ணி தெளிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ரூமா நான் சுத்திகரிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பிளைனா சொல்லிட்டனும். ஹலோ, சில முடிக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமா சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன், நூறு கயிறை கட்டுங்க, நூறு கயிறை எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. நான் விட்டாதான் அவனுக்கு அதிகாரம். நான் வாயை திறந்தாலும் அதிகாரம். எனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால்தான் அதிகாரம். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கத்தரை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற அநேக புதிய மக்களுக்கு சொல்கிறான், அது இதுன்னு கயிறு எடுக்கிறாங்க, தாயத்தை எடுக்கிறாங்க, இந்த தகடு எடுக்கிறாங்கன்னு இந்த வேலையே போகாதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படி ஒண்ணும் கிடையாது. பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கு பிசாசின் வல்லமைகளை, தேள் சர்ப்பம் என்ன, பிசாசினுடைய வல்லமையை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை மிதிக்கிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தகடு எடுக்கிறதுக்கு ஒரு ஊழியம் தேவையா? வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் ஊழியம். ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது தான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க, நான் என்ன மீதி பேரெல்லாம் போறீங்களா? தகடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, எங்க தகடு எங்க எடுக்கணும், அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்க தகடு இல்லை, அவனை எலும்பு சுக்கு நூறா நொறுங்குறபடி தள்ளி இருக்கிறார் ஆண்டவர். இவன் என்ன தகடு எடுக்கிறது அப்படின்னு கேளுங்க. தகடு எடுக்கிறான்னு வந்தா சொல்லுங்க, பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் போதிக்கிறது. தகடு இருந்தா இருந்துட்டு போதான், தகடு என்ன என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. அந்த தகடை தேடி இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து இது இந்த மூலையில தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வேண்டியது இல்லை. நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன், அவருடைய நிழலில் தங்குகிறவன், அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை, அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் அடைக்கலம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து தப்புகிற வழி அடைக்கலம் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வார்த்தைக்கு சொல்லுவேன், அவர் அவருடைய வார்த்தை அதை செய்கிறது. எனக்கு கோட்டையாய் இருக்கிறது, அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை மடங்கடிப்பேன், பிசாசை மிதிப்பேன், பிசாசை மேற்கொள்ளுவேன். எந்த ஒரு காரியமும் பிசாசனுடைய சக்திகளும் என்னை சேதப்படுத்தாது.
1: படுத்தாதா இல்லையா? இதை சொல்றதை விட்டு விட்டு எல்லா விசுவாசிக்கும் ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விசுவாசிக்கும் உனக்கு இந்த பிசாசு இருக்கு, உனக்கு அந்த பிசாசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு வாந்தி எடுத்தாதான் இந்த பிசாசு போகன்றவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகம். வசனத்தை சொல்றதுதான் ஊழியம். வசனத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவைகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினால்

கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

இந்த நாளில் நம்ம வந்து இன்னொரு அடிப்படை சத்தியம், சபை என்பது என்ன. ஏன்னா இந்த சபை வந்து எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறைய பேருக்கு, எங்களுக்கு இவ்வளோ காலமாக சபையினுடைய அடிப்படையே தெரியலையே அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னதுனால, முதல்ல சபைங்கிறது என்ன, எதற்காக சபை ஆண்டவர் கொண்டு வந்தார், இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு முதலாவதாக சபை என்பதனுடைய ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் என்னங்கிறத குறித்து பார்ப்போம். முதலாவது சபை அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டில் எக்லேசியா என்று சொல்லக்கூடிய, எக்கலாயோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான் சபை. எக்கலாயோ என்றால்னால் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள், தனித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான். முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், சபை என்பது கட்டிடம் அல்ல. ஹலோ, சபைங்கிறது கட்டிடமே அல்ல. பில்டிங் இல்லை, கத்தீட்ரல் இல்லை, அது இல்லை, எந்த கட்டடமும் கிடையாது. சபைன்னு குறிப்பிடுவது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவருக்கென்று வாழுகிற மக்கள் கூடுவது தான் சபையே ஒழிய கட்டடம் கிடையாது. என்னன்றைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, சர்ச்சுக்கு போனீங்களா பிரதர், சர்ச்சுக்கு போனீங்களான்னா ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு போனதை தான் நினைக்கிறாங்களே ஒழிய, நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தோம், நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஐக்கியத்தில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு நல்லபடியாக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தில் போனோம்னு நினைக்கிறதே இல்லை. என்னென்னா மக்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு, சபையினாலே ஒரு கட்டடம். அதனால தான் நிறைய பேர் என்னென்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, என்னமோ ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிறாரு வெளியே இல்லைன்னு. எப்படி சபைக்குள்ளே வந்தா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் சிஸ்டர், சபை முடிஞ்ச உடனே கேக்கப்பா ஒரே சத்தம்தான். ஏன் அங்கே வந்து வெளியே போனோன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன, கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கொள்றது இல்லைன்னா, என்னமோ நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அந்த லூர்து மாதா கோயிலுக்கு போனால் தான் எனக்கு நடக்கும், நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும், அப்புறம் திருப்பதி போகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்கேயும் இருக்கிறாரு. அப்போ சபை என்று அழைக்கப்படுவது யாரை, நம்மளை, நம்ம தான் சபை. இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 1 தீமோத்தியின் புஸ்தகம் 3:15-16 இந்த சபை என்பதை குறித்து சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு காரியம் சொல்கிறாரு. அது என்ன, அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வாசிங்க, 15-16 தேவனுடைய வீட்டிலே அறியும்படிக்கு உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எது சபை என்பது என்ன, ஜீவனுள்ள தேவன் இருக்கிற வீட்டுக்கு பேர் தான் சபை. அது எங்க வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், என் வீடாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த கட்டடமாகவும் இருக்கலாம், வேற கட்டடமாகவும் இருக்கலாம், கட்டடம் பிரச்சனையே கிடையாது, ஆளுங்க தான். ஏன்னா இந்த காரியத்தில் வருகிற நாட்கள் இதை குறித்து இன்னும் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன். பட் முதல்ல மேலோட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, மக்கள் கூடி வருவது, யார் கூடி வருவது, அடுத்த வசனம் வாசிச்சிருக்கலாம், அப்படியே புரிஞ்சிடும். 16 சேர்த்து வாசிச்சிருங்க அப்படியே. அன்றியும் இல்லை, 15 பின்பகுதி இன்னும் இருக்குது. ம், அந்த வீடு என்னவா இருக்கு, எழுதுகிறேன், சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. எதுக்கு சபைனா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் என்னன்னா சபைதான். அப்ப வசனம் நமக்குள்ள ஆழமாய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, சபை என்றாலே தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமே அதுதான்.
த ஃபில்லர் அண்ட் த ஃபவுண்டேஷன், அதுதான் அடிப்படை, அதுதான் எல்லாமே. இது யாருன்னா, இப்ப வாசிங்க 16 வசனம், அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. என்னன்னா, இங்க ஒப்புக்கொள்ளுகிறபடியேன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே விதமாய் அறிக்கை செய்ததின் படி. ஒப்புக்கொள்றதுனா நம்ம ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுல எல்லாரும் சேர்ந்து விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுவதுதான் அந்த வார்த்தை ஹோமோ லோகோனியோங்கிற வார்த்தை. ஹோமோ எல்லாரும் ஒரே போல, லோகோ பேசக்கூடிய, எல்லாரும் ஒரே போல தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியதான் அந்த ஒப்புக்கொள்வது என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொள்றாங்க, எல்லாரும் அறிக்கை பண்றாங்க, கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதனால் காணப்பட்டார், புறஜாதியில பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நீதிமான் என்று எண்ணப்பட்டார், அவர் மூலமா நமக்கு மீட்பு வந்தது, அவர் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூடி வர்றதுக்கு பேர் தான் சபை. அப்ப என்னன்னா, சபை என்பது நம்ம கூடி வரும்போது என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் அப்படியே கை கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் ஒரு சபை, கூடி வரக்கூடிய ஒரு சபையினுடைய ஒரு காரியம். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து எழுதும்போது ஒரு சபைன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, முதலாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது என்னென்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடி வருகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அது இங்கே உள்ள சபையாகவும் இருக்கலாம், உலகளாவிய ஒரு சபையும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒரே சபை தான், வேறு சபை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த வழக்கத்தில் சொன்னால், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் பாஸ்டர் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன். எந்த பாஸ்டரும் உங்களுக்காக சாகலை. இயேசு கிறிஸ்தனுடைய சபை. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு ஐக்கியம். இது வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை, யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ நம்ம கூடி வருவது, கிறிஸ்தவர்களாய் கூடி வந்து சேருவதற்கு பேர் தான் சபையை ஒழிய கட்டடம் அல்ல. சரியா? இதுதான் சபை. இந்த சபை என்ன, எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்கு நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சபையை குறித்து நிறையா ஒரு உவமானங்களாக, மெட்டஃபர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சில படங்களாக நிறைய சொல்லப்படுது. நிறைய நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கூடி வரக்கூடிய சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஒரு பதம் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு அடையாளம் ஒரு படத்தோடு சொல்லப்படுது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதா ஒரு படமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து அதில் வந்து தகப்பனாக இருக்கார், நம்மெல்லாம் அதனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மணவாட்டி, சபை என்பது ஒரு மணவாட்டி. அப்போ மணமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அவருக்குள்ள ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் அவருடைய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அதுதான் சபை என்று சொல்லக்கூடியதாக. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை கொடி என்று சொல்லக்கூடியதாய், செடி கிறிஸ்து, நாம் அதிலுள்ள கொடிகள் என்று சொல்லக்கூடியதாக சபையை குறித்து ஒன்று ஒரு உமானமாக இருக்குது. இன்னொன்று என்ன? ராஜ்யம். இது வந்து ஒரு பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருக்கிறார். நம்மெல்லாம் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாய் நம்ம அதனுடைய சப்ஜெக்ட்ஸாக இருக்கோம் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து இன்னொன்று என்ன?
ஒரு என்டர்பிரைஸ், ஒரு ஒரு தொழில் செய்வது போல உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து அவர் யார், அவர் தான் ஓனர், அவர் தான் மாஸ்டராக இருக்கிறாரு. நம்மெல்லாம் அவர் கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர்களும் அவருடைய அடிமைகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஓமானத்தை நம்ம வேதவசனத்தில் பார்க்க முடியும். அடுத்து ஆலயம். இப்போ நம்ம தான் அந்த ஆலயம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் ஆலயமாக மாறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு ஒரு படமும் இருக்குது. இன்னொன்று வந்து மந்தை. நம்மை மேய்க்கிற பிரதான பெரிய மேய்ப்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருடைய மந்தைகள். இப்படி நிறைய படங்களாக காட்சிகளாக சபையை குறிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, புதிய உடன்படிக்கையிலே இருக்குது, பழசில் இருக்குது, புதுசில் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் மட்டும் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மக்கள் கூடி வந்து சேருவது, இன்றைக்கி வர்ஷிப் நடத்தும்போது செல்வம் பிரதர் அழகாக சொன்னார், என்ன எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவங்க வாய்களில் நான் துதியை போட்டிருப்பேன். அது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு கூட்டம் கூடி வருவதை சபை என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அதை சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, சபையாகிய சரீரம். அது யாரோட சரீரம்? கிறிஸ்துவுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சபைக்கு உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ இதனுடைய ஒரு தனித்தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, 12 சாரி, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு.

தலையானவர். யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடியதா? இது எபேசியர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் 22 அந்த 30வது வசனம் வரைக்கும் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம் இருக்கு. 22வது வசனத்தில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாமே வரிசையாக ஒரு ஒரு காரியமாக சொல்கிறாரு. அது என்னென்னா கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாரு. அதில் எபேசியர் 5வது அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிங்களேன் முதல்ல, அதுக்கப்புறம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோங்கிறாரு. 32வது வசனம் வாசிங்க, பெரியது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 23வது வசனம் வாசிங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், சரீரம் அவர் தலையா இருக்கிறாரு. அதுல 29வது வசனம் வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரத்திலே நல்லா கவனிங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நீங்க யாராவது உங்க சரீரத்தை வெறுக்கிறீங்களா? இல்லை. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு வரல, இப்ப வீட்டுக்கு போய் சாப்பிடலன்னா ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தலை வேதனை அப்படி இருக்கு பிரதர், பசிச்சிருச்சுன்னா எனக்கு தலை வேதனை வந்துடும், இது வந்துடும், ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டீங்க வர்ஷிப்பில், ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டீங்க, எல்லாம் என்ன, நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை சட்டை வாங்குகிறோம், எத்தனை துணி வாங்குகிறோம், எத்தனை கிரீமு, என்னென்னமோ எவ்வளவு காரியம். யார் வந்து தன்னுடைய சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எப்படியா? அது போல கர்த்தர் என்ன பண்றாராம், சபையை போஷிக்கிறார். அப்ப என்னன்னா இது வந்து அவருடைய சரீரம், இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை தான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப சபை என்பது நம்ம கூடி வர்றது, நம்ம எல்லாம் ஒரு அவயவம், நம்ம எல்லாம் கூடி வந்தா அதுக்கு பேரு கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரங்களில் நம்ம இந்த வேத வசனத்தை வாசிப்போம், ஆனால் நான் சரியாக புரிஞ்சுக்கொள்றதில்ல. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்கள கொலை செய்கிற காரியத்தை பார்க்குறோம். 7வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்கிறவங்க துணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு பின்பாக யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறானோ அவனெல்லாம் துன்புறுத்த போகிறாரு. 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்குற, அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிறாரு, பிரதான ஆசாரியர்கிட்டருந்து கடிதம் வாங்கிட்டார், போய் அங்கே உள்ளவங்கள கொடுமைப்படுத்த போகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்தவரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாய், அல்லேலூயா நல்லா முழிச்சிருக்கீங்க, அப்படி கேட்கல, என்ன கேட்டார், நீ என்னைய துன்புறுத்துற, நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை துன்புறுத்தினா அது கிறிஸ்துவை துன்புறுத்துவது, ஏன்னா அது அவருடைய சரீரம். இந்த ஞானம் நமக்கு வேணும், ஏன்னா இந்த சரீரம் என்பது அவருக்கு சொந்தமானது, அதற்கு அவர் தான் தலை. இன்றைக்கு நிறைய சபைக்கு நிறைய சரீரத்துக்கு தலை இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஹலோ, ஆமா, கிறிஸ்து ஒரு பிரதானமா உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாத்திலையும் கிறிஸ்து தலையா இருக்கிறாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது சபை என்பது கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும், எது எடுத்தாலும் கிறிஸ்துவா இருக்கணும், கிறிஸ்துவத்தான் பிரதானப்படுத்தணும், கிறிஸ்துவா தான் இருக்கணும். அப்போ அவர் தான் தலைன்னா, தலைக்கு மரியாதை கொடுக்காலன்னா அது சபையா? சிந்திக்கணும். என்ன ஒரு சபை, ஒரு சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப என்னன்னா கிறிஸ்து தலையா அவசியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து தான் தலையா இருக்கணும். நீங்க எபேசியர் 1வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் 22-23 வாசிங்க, கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய

0: நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாத்துக்கு மேல தலையா தந்தருளினார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலான தலையாக அவரை வச்சு சபைக்கு வச்சு அந்த சபைக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் வறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படிக்கு போட்டார். அந்த பாதம் யாருடையது? சபை. அதற்கு தலைவர் அவர். அப்போ ஒரு சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம், அதற்கு தலை வந்து கிறிஸ்து. அப்போ நீங்கள் வந்து ஒரு சபை என்று சொல்லி சொன்னால், ஒரு ஜனங்கள் கூடி வந்தால் அந்த கூடி வருகையில் அந்த சபையில் வந்து தலைவர் யார் இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் ஒரு பிரதான தலைவராக இருந்து கிறிஸ்து சொல்கிற பிரகாரம் நடந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா தான் ஒரு சபை இருக்கணும். அந்த தலை சொல்கிறது போல தான் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை தள்ளி வச்சிட்டோம். நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் சபைக்கு யார் தலைவர்? நம்ம என்னன்னா சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு சமுதாயத்தை பின்பற்றுகிறதாய் மாறிவிட்டது. சினிமாலையும் அரசியல்லையும் கட் அவுட் வச்சான், இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் வைக்கிறான், இப்போ சர்ச்சுக்கு வெளியேயும் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துக்கு பிரித்து எடுத்து படிக்கப்பட்ட மக்கள்னா நம்ம உலகத்தார் போலையா வாழணும்? கிடையாது. அதுக்காக நம்ம தலையில நடக்கிறவங்க இல்லை. நம்மளுடைய நடவடிக்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதலின் பிறகு இருக்க வேண்டும். அது இல்லாதனால தான் இன்றைக்கு சபை சரீரத்துக்கு வந்து தலைக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் சிந்திங்க, என் தலை சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு தான் என் கை தூக்குது, இது தூக்குது. இப்போ நிறைய சபைக்கு கையும் காலும் இல்லாமல் போனது காரணம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Corinthians 12:12 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவருங்க சொல்ற காரியம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், எப்படி எல்லாரும் ஒரே ஆவியினாலே என்னன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு நீங்க அந்த சபையாகிய சரீரத்தில் ஆவியின் மூலமாய் ஒரு அவயவமா இணைக்கப்படுறீங்க. எப்ப வந்து நான் சபைன்னு சொன்ன உடனே உலகளாவிய ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக உங்களை கொண்டு வந்து எப்ப சேர்க்கிறார்னா, நீங்க ஒரே ஆவியினாலே ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒரே ஆவியை கொண்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தில் இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்பட்டு வாசிங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நம்ம தாகம் எங்க தீருது? ஒரே ஆவியில தான் தீருது. நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுவது ஒரே ஆவியில். அப்ப நம்மளை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இந்த சபை எங்க தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். சரியா? சபை என்கிற பதம் முதன் முதலாக மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இருக்கு. மத்தேயு 16:13 ஆண்டவர் கேட்கிறார், சரிப்பா என்னை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ எலியா, நீ அந்த தீர்க்கதரிசி எதுன்னு. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 வாசிங்களேன், மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். தமிழ்ல ஒரு பதம் அங்க மிஸ்ஸிங், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். என்ன போடலன்னு வாசிக்கிறேன், சரியா என்ன பாருங்க, நான் சபையை கட்டினேன், கட்டுகிறேன், கட்டி கொண்டிருக்கிறேன் சொல்லலை, என் சபையை கட்டுவேன். யார் கட்டுவா? கிறிஸ்து கட்டுவார். நான் என் சபையை நான் கட்டுவேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம சுய முயற்சியில் எதை கட்டினாலும் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. நம்ம கட்டணும்னா ஒரு நாள் இடிஞ்சு போயிடும், எல்லாம் போகிறது போல தான் தெரியும், ஆனால் தாங்காது. ஆனால் ஆண்டவர் கட்டுற சபை என்னைக்கு நிற்கும்? வாசிங்க, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நான் உனக்கு தருவேன், எதுவோ கட்டப்பட்டிருக்கும், எதுவோ பேதுருவே நான் உனக்கு சாவி கொடுக்குறேன், பேதுருவே நீ சொன்னதில் இருந்து நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மத்தேயு 16:16 இப்படி வசனங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதி. எப்படி? மத்தேயு 16:16 ஒரு வெளிப்பாடை பேதுரு சொல்கிறார். நல்லா கவனிங்க, பேதுரு சொல்கிறாரு, அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது 17 சொல்கிறாரு, பேதுருவே இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிறான்னு சொல்கிறார். அந்த வெளிப்பாடு என்னங்கிறத 16 சொல்லுது பாருங்க. பிதிரதித்திரமாக நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டில் நான் தேவனுடைய குமாரன், நான் உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் என் சபையை கட்டுவேன். நான் உனக்கு பாதாளத்தின் திறவுகோள்களில் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை கொடுப்பேன். நீ இங்கே என்னத்தை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, நீ இங்கே என்னத்தை கட்ட விழுப்பியோ அது பூலோகத்திலையும் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் சபைக்கு கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம பின்னாடி வர்ற செய்தியில் இதை குறித்து பார்ப்போம். பட் இன்றைக்கி என்னென்னா, முதலாவது என்னென்னா, எப்படி வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம இணைக்கப்பட்டோங்கிறத, சபையினுடைய தொடக்கம் எங்கே தொடங்குது, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் என் சபையை கட்டுவேன், அந்த சபையினுடைய அடித்தளம், அந்த சபையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன், உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற வெளிப்பாட்டின் மேலே கட்டப்படும், நான் கட்டுவேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன, நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் 1 Cor 3 இயேசு தான் அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நம்ம 1 Pet 2 நம்ம இப்போ இன்சைட் அவுட்டில் பார்த்தோம், எப்படி அவர் தான் மூளை கல்லாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2 எப்படி பார்க்குறோம், கிறிஸ்து தான் அந்த அடிப்படை மூளை கல்லாக இருக்கிறாரு, அதன் மேலே தான் வந்து சபை கட்டப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அவர் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே வேற ஃபவுண்டேஷனே கிடையாது, தெளிவாக போட்டிருக்கு. 1 Cor 3 வேற ஒரு ஃபவுண்டேஷனும் வேற ஒரு இது போடவும் தேவையில்லை, ஏற்கனவே கிறிஸ்து தான் இருக்காரு, அதுக்கு மேலே தான் கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து இந்த சபையை கட்டுவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தாரு, குமாரன் மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கட்டுறது யாரு கட்டுறா? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நம்மளை இணைச்சி இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக கொண்டு வந்து இணைக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் பெந்தேகாஸ்தே நாள் வருது. இந்த பெந்தேகாஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்று நவமான பாசை பேசி எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை குறித்து சொல்லும்போது இந்த சபையை எப்படி அவர் கட்டினார், இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பண்ணினாருன்னு சொல்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. உங்களை குறித்தும் இருங்க இருங்க ஒரு நிமிஷம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்லா கவனிச்சிங்களா, அவர் சபையை எப்படி உண்டாக்குனாரு? தன்னுடைய சுய ரத்தத்தினால, பை ஹிஸ் ஓன் பிளட் அவர் சபையை உருவாக்குனாரு. அந்த சபையை நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் குமாரன் நினைச்சாரு, குமாரன் தன் ரத்தத்தை சிந்தி சபையை கட்டுறாரு, சபையை கட்டுவதற்கு அதை மீட்டு கொண்டாரு. இப்ப அதை கட்டுறதுக்கு என்ன பண்றார்? பின்பகுதி வாசிங்க. அந்த கட்டுவதற்கு இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன வச்சிருக்கிறாரு? நம்மளை கண்காணிகளா வச்சிருக்கிறார். ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு, குமாரன் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக சபையை மீட்டு கொண்டு சபையை கொடுத்தாரு. அந்த சபையை வந்து கட்டுவது பணி செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஏன்னா இதைத்தான் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து தான் எப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார், வெள்ளியினால அல்ல, பொண்ணுனால அல்ல, அழிந்து போற வஸ்துகள்னால இல்லை, எப்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற த ப்ரெஷியஸ் பிளட் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால, சுய இரத்தத்தினால சொன்னது போல 1 பேதுரு 18:19 பாருங்களேன். உங்கள் முன்னோர்களால் நடத்தி நின்று நல்ல கவனிய, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மீட்கப்பட்டுட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லப்படுச்சு தீர்க்க தரிசனமா. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு யோவேல் சொன்னது போல அதைத்தான் சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் வரப்போகுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவாருங்கிறத யோவான் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன, நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார், அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு. Mark 1:8 ஏற்கனவே சொல்லிட்டார். எப்படி, நான் வந்து உங்களுக்கு ஜலத்தில் கொடுக்குறேன், ஆனால் அவர் வருவார், அவர் வந்து எதில் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினால கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவு சீஷர்களோட கூட இருந்துட்டு 5வது வசனத்தில் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க எருசலேமில் இருங்க, வாசிங்க. போகாமல் நீ இங்கே காத்திருங்க, கொஞ்ச நாள் இங்கே காத்திருங்க. பெந்தேகோஸ்தே நாள்னா எத்தனை நாள்? 50வது நாள். எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தார்? மரித்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட எத்தனை நாள் கூட இருந்தார்? 40 நாள் இருந்தார். இன்னும் 10 நாளில் வரப்போகுது. 10 நாள்னு சொல்லலை, நீ ரொம்ப நாள் போகாத, இங்கே இருன்னு. 8வது வசனத்தில் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும்போது நீங்கள் என்ன யூதேயா சமாரியா மற்றும் உலகம் முடிவின் கடையாந்திர வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எது, எருசலேமில் உள் வீட்டு அறைக்குள்ள உள்ளாக உட்காந்து உங்களை பூட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலங்கொண்டு நீங்கள் என்ன சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்மளை கொண்டு போய் இந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கிறாரு. இதை நீங்கள் நல்லா முதலேருந்தே இந்த தாட் வச்சுக்கோங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தில் பேதுரு சொன்னாரா, நீங்கள் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், கவலைப்படாத பேதுரு, நீ சொன்ன அந்த வெளிப்பாட்டின் மேலே நான் சபையை கட்டுறேன், உனக்கு சாவியை கொடுக்குறேன்னாரு. மரித்தார், உயிர் தெழுந்தார், 40 நாள் கூட இருந்தார், நீ எங்கேயும் போகாத எருசலேமில் இருந்தார். எருசலேமில் இருக்கும்போது உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும், நீ சாட்சியாக இருப்ப, நீ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார். எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார், முதல்ல 5000 பேர், அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், முதல்ல 3000 பேர், அடுத்து 5000 பேர், இப்படி தினந்தோறும் ஆளுங்க சேர்க்கப்பட்டாங்க சபையில். சபை வளர ஆரம்பிச்சது, சரீரத்தில் ஆளுங்க சேர்த்துக்கொள்ளே வரப்பட்டாங்க. இப்போ யாருக்கு இந்த சபையாகிய சரீரத்தை பற்றி நல்லா தெரியும்? பேதருக்கு தான் தெரியும். இப்போ பேதர் என்ன பண்ணுறாரு, கொர்னீலிய வீட்டுக்கு போகிறார். கொர்னீலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்னீலிய யாருன்னா, அவன் யூதன் அல்லாத ஆள். கொர்னீலிய வந்து யூதன் அல்லாத ஆள். இந்த கொர்னீலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம் வந்துடுது. இப்போ கொர்னீலிய வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்னீலிய வீட்டில் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். இப்போ எருசலேமில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பேதுருவை கூப்பிட்டு திட்டுறாங்க, ஜெய் என்ன நீ நீ வாடகை போய் புறஜாதி ஆட்டெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது எருசலேம் உள்ள மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் 15-16வது வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் பாருங்கள். நான் பேச தொடங்கின போது எப்போ இறங்கினது போல, அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் இறங்கினது போலவே அவர்கள் போலே இறங்கினார். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறார் பாருங்க, அவர் யோவான் வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த, எனக்கு வந்து கண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், உங்களுக்கு பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் கொடுப்பேன். அப்போ சபையில் வந்து ஒரு அங்கமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்தாவியின் மூலமாய் நீங்கள் எல்லாம் அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்படுறீங்க. அது ஆதியில் அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் நடந்தது, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உடனே நீங்கள் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி வரும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி இது பண்ணும்போது, ஐயோ நான் வந்து நாமான பாஷையெல்லாம் பேசுறதில்ல பாஸ்டர், நான் மீதி பேர் மாதிரி குதிக்கிறதில்ல, எனக்கு இந்த இது மாதிரி இழுக்கிறதெல்லாம் கிடையாது, அப்போ நான் வந்து இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி, மீதி பேருக்கு எல்லாருக்கும் வரணும் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவி அல்லாமல் ஒருவனும் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அதனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நம்ம சர்ச்சில் மெம்பர்ஷிப்பில் ஹெவனில் இருக்குது. அல்லேலூயா. சரி, முதல்ல சபை, சபைனா என்ன, அந்த சபையை வந்து எங்கே தொடங்கப்பட்டது, இப்போது அந்த சபை தொடங்கினதனுடைய நோக்கம் என்ன, என்ன பர்பஸ், ஆண்டவர் எதுக்காக சபையை உருவாக்கினார். அடுத்த செய்தியில் இஸ்ரவேலும் சபையும் என்னென்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல்ல சபை எதுக்கு கொண்டு வந்தார், முதலாவது சபையினுடைய நோக்கம் என்ன. நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எதையாவது ஒன்று ஆராதிக்கிற மக்கள், பை நேச்சர் நம்ம எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை ஆராதிப்போம், எதையாவது ஒன்று ஆராதிப்போம், நமக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சபை எதுக்கு இருக்குன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, டு குளோரிஃபை காட். குளோரிஃபை காடுங்கிறது என்ன, மகிமைப்படுத்துவது. அது எப்படி மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்பதின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்தும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்றது பாருங்க, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் கொலோசியர் 3:17 சொல்லும் போதும் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப என்னன்னா, சபையினுடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதனை செய்வது, அவரை மகிமைப்படுத்துவது. சரியா? அப்ப சபன் வந்துட்டா நம்ம எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருக்கணுமா பாஸ்டர்? ஆராதனை பண்ணணும்னு சொன்னீங்க, மகிமைப்படுத்தணும்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாததுனால நம்ம நினைக்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், போர் அடிக்காதா? கேள்வி கேட்குறவங்க இருக்காங்கள்ல, நமக்குன்னே அதுக்குனே உட்காந்து யோசிச்சு கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட. யோசிச்சு பாருங்கள், மகிமைப்படுத்துவது இல்லை ஆண்டவரை ஆராதிப்பது என்னன்னா, உங்களை என்ன நோக்கத்திற்கு படைத்தாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுவது தேவனை மகிமைப்படுத்துவது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் வச்சா நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அது ஆப்பிள் இது வந்து பழம் கொடுத்ததுன்னா, ஆப்பிள் பழம் கொடுத்ததுன்னா அது அதனோட படைத்தவரை மகிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு மாம்பழம் அது மாம்பழம் கொடுத்துச்சுன்னா அது படைத்தவரை மகிமைப்படுத்துன்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொன்றும் அது எதற்காக படைக்கப்பட்டதோ, நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் பிரதிபலிக்கு. என்ன காரணம்? அது சூரியன் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே காலகட்டத்தில் அது பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. சந்திரன் அது அதனுடைய வேலையை செய்து அதெல்லாம் என்ன செய்து, தேவனை மகிமைப்படுது. ஹெவன்ஸ் டிக்ளேர்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஏன்? அதற்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ உங்களை இந்த சபையில் என்ன அங்கமாக சேர்த்துருக்காரோ அதை நீங்கள் செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் தேவனை ஆராதிப்பது. அதில் பாடலும் ஒரு அங்கமே ஒழிய அது மட்டும் ஆராதனை கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனையை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 11 செய்தி நம்ம கொடுத்துருக்கோம். யோவான் 4:23-24 ஆண்டவர் சொன்னார், இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துருச்சு. என்ன? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுதணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இதை குறித்து நம்ம தெளிவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அது தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ ஒரு சபை தேவனை மகிமைப்படுத்துவது என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதோ அதை செஞ்சால் தேவன் மகிமைப்படுவார். சரியா? இப்போ தேவன் எதற்காக சபையை வச்சாரோ அதை செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அந்த ரெண்டு காரியம் சரியா, இந்த ரெண்டு காரியம் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ரெண்டு நோக்கம் சபைக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறார். ஒன்று வந்து என்னன்னா, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றுவது. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆர் த ப்ரையாரிட்டி ஃபார் த சர்ச் இஸ் டு எக்யூப் த சைன்ஸ். இங்கே நம்மளில் யார் பரிசுத்தவான் இருக்கா அப்படின்னு தேடாதீங்க, நீங்களும் பரிசுத்தவான் தான். சரியா? வேத வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தவான் தான் உங்களை கூப்பிடுது. அதனால் நீங்களும் உங்களை பரிசுத்தவான் கூப்பிட பழகுங்க. சரியா? நான் குப்பை களிமண்ணுன்னு சொன்னதெல்லாம் போதும், குப்பை களிமண்லாம் கழுவி தொடச்சி எடுத்துட்டாரு. பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க, மறுரூபமாக்கப்பட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து பரிசுத்தவான், உங்களை எல்லா விதத்திலையும் தேறினவர்களாய் மாற்றி உங்களை ஒரு தகுதியுள்ளவர்களாய், தலையாகிய சரீரத்திற்கு சகுதியான மக்களாக தகுதியாக மாற்றுறது ஒரு வேலை. இன்னொரு வேலை என்னென்னா, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ரெண்டு வேலை செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் சபையில் மகிமைப்படும். ஒன்று என்ன? பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இது ரெண்டு தான் சபையினுடைய நோக்கம். இதை ரெண்டை செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். முதலாவது, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, எக்யூப்பிங் த செயின்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42 அதாவது அந்த ஆதி திருச்சபை தொடங்கின நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு வசனத்திலிருந்தே ஒரு 4 காரியம் நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. உபதேசத்திலும், அந்நியோன்யம்னா என்ன, ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதல், 4 காரியம். உபதேசம் எது, தேவனுடைய வார்த்தையை போதிக்க கூடியது. என்கிட்ட நிறைய பேர் எழுதிட்டாங்க, எதுக்கு நீங்கள் எல்லா மெசேஜும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்க, 10 நிமிஷமாக பேசுங்க. எப்படி 10 நிமிஷமாக பேசுங்க? ஏன், ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இது? யோசிச்சு பாருங்க, 15 நிமிஷம் பேசுங்க அண்ணே. ஐயா, சபையினுடைய நோக்கத்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும் அறியாததுனால இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சமுதாயம் மாறுது. நம்ம சமுதாயம் பின்னாடி போக முடியாது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்பம் கொடுத்த அன்னைக்கு எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். பவுல் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையில் ஆரம்பித்தார், ஒருத்தர் ராத்திரிக்கு தூக்கம் வந்து கீழே விழுந்து செத்து போகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். பேதர் எவ்வளோ நேரம் ஜாவ பிரசங்கம் பண்ணார், அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார், கீழே விழுந்து ஒருத்தன் செத்தே போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, நெகமாயா, எஸ்ரா, இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணாங்க, பைபிள் வேத வசனம் வாசித்தாங்க. எப்போ இருந்து, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நம்ம என்ன, 15 நிமிஷம் போதும். ஏன், யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறோம், இப்போ வேர்ல்டு கப் வேறு நடக்குது, இல்லை ஒரு டிவி சீரியல் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, ஒரு சீரியல் மினிமம் 30 நிமிஷம், அது சர்வசாதாரணம் உட்காந்து பார்க்கும். ஒரு சினிமாவுக்கு போனால் 3 மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்க, ஒரு 50 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஜீவனை மாற்றக்கூட வார்த்தைக்கு உட்கார முடியாதா? என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் சமுதாயம் போல் போவோம், அப்போ தான் அது மாற்ற முடியாது. ஐயா, இது தேவனுடைய வார்த்தை, உங்களை தகுதியுள்ளவனாக மாற்றுறதுக்கு முதல்ல அவர்கள் தினந்தோறும், நீங்க போய் நல்லா வாசிச்சு பாருங்க, டெய்லி, தினசரி தேவ வசனத்தில் அவ்வளவு ஆழமா உட்காந்து படிச்சாங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆயிட்டோம், மொபைல் ஆப்ல பாத்துக்கிறோம் பாஸ்டர், ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட், ஒரு மெசேஜ போட்டு போயிட்டேரு. தகுதியுள்ளவனா மாத்துறது வேத வசனம் தான் உங்களை மாத்தும். ரெண்டாவது, ஐக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் நம்ம சபை பேர்லேயே ஐக்கியம் வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே ஒருத்தரை ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்யக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபத்தில் தாங்கக்கூடியதா, ஒருவரை ஒருவர் நம்ம வந்து கடிந்து உபதேசத்துலேயும், இன்றைக்கி அருமையாக சொன்னார் இல்லையா, வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது புத்தி சொல்லுங்க மட்டும் மெதுவாக சொல்கிறீங்க, புத்தி சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுதான் ஐக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லும், என்ன போய் பாரு, உனக்கு தலையில் பாரு, கண்ணாடியில் பாரு, உன் தலையில் என்ன கொம்பா முளைச்சிருக்கு, ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லணும். ஒரு புத்தி சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை திருத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய காரியம், அதுதான் வந்து ஐக்கியம். மூணாவது என்ன, அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல்ங்கிறது என்ன, ஆண்டவர் எனக்காக மரித்ததும் அவருடைய வருகையும் நினைவு கூறக்கூடியதா. நான்காவதாக, ஜபத்தில் தரித்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னு அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியது. இந்த 4 காரியமும் நம்ம செய்யணும். நம்ம எபேசியர் 4:11-16 உள்ள வசனங்களில் நம்ம ஒரு இது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா 16 வசனத்திலிருந்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பிரசங்கம் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த 11:13 உள்ள வசனங்கள் மட்டும் வாசிங்க. அனைவரும் முதல்ல கவனிங்க, எதில், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் இது விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க எப்படி பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்க எல்லாம் சீர்பொருந்தும் பொருட்டு உங்களை எதுக்கு தகுதியுள்ளவங்களா மாத்தணும், சுவிசேஷ ஊழியத்துக்கு வேலைக்காரராகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் மேய்ப்பராகவும். இந்த ஐந்து வகையான ஊழியங்கள் எதுக்காக இருக்கு? உங்களை விசுவாசத்தில் விசுவாசத்திலையும் ஆவியிலையும் ஒருமைப்பட்டவர்களாக மாறி நீங்கள் பூரண புருஷராக மாறி அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன ஆகணும், சீர்பொருந்தினவர்களாகி சுவிசேஷ வேலைக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றி நீங்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைந்தவர்களாய் கிறிஸ்துவினுடைய தலையக்குடைய சரீரத்தினுடைய அதுக்கு தக்க வளர்ச்சி உள்ளவர்களாய் பூரண புருஷனாகும் வரைக்கும் இந்த ஐந்து வகையான ஊழியங்களும் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஊழியம் என்ன, பாஸ்டர் ஊழியம். என்ன பாஸ்டர் ஊழியம், யாரை கேளு நான் பாஸ்டர், மீதி எல்லா ஊழியமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு தான் காசு வருது. ஹலோ, காசு பாஸ்டருக்கு தான் வருது, அதனால தான் பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிடுறது. இது நான் சொன்னாலும் நிறைய பேர் என்னை கோவிச்சுக்கிறாங்க, பரவாயில்ல, நான் யாராவது ஒருத்தராவது சத்தியத்தை சொல்லணும்ல. ஏன்னா இப்போ ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய பிள்ளைய எப்படியாவது பாஸ்டராக மாற்றி த ஊழியத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு, ஏன்னா அது அவரோட சொத்தாக நினைக்கிறார். கிறிஸ்து தலையே கிடையாது அங்கே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கூட ஊழியத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற ஒருத்தருமே வந்து தகுதி இல்லாதவங்களா தன் கீழே வந்து தன்னோட பையனை கொண்டு வந்து மேலே வச்சு அவங்க கையில் கொடுக்குற காரணம் என்ன? அது அவருடைய குடும்ப சொத்து, கிறிஸ்துவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நான் சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தேன், அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு சபையில் 20 வருஷமாக இப்போ சீனியர் லெவலில் இருந்தேன், ஆனால் எங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வருதுன்னு எனக்கே தெரியாது பாஸ்டர். நம்ம சபையெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது, நீங்கள் இப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் போய் தட்டினீங்கன்னா 2009 கணக்கு இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், வெரி ஓப்பன். இன்றைக்கி நீங்கள் தமிழ் சபைகளில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் கணக்கு காட்டுறாங்க பாருங்கள், கணக்கே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அகஸ்டின் ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெம்ஸோட அக்கௌண்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், ஐஎம்எஸோட இந்தியன் மிஷனோட பார்க்கலாம், பிஓஎம் பார்க்கலாம், ஒரு 2-3 இது பற்ற வருது, மீது யாருமே அக்கௌண்ட்ஸ் பப்ளிஷே பண்ணுறதே கிடையாது. ஏன் யோசிச்சு பாருங்கள், ஏன் சொல்ல வேண்டியதானே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஐந்து வகையான ஊழியங்களும் உங்களை இந்த விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியங்கள் விசுவாசிகளாக இல்லாமல் அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷ ஊழிய வேலைக்கு தகுதியுள்ளவர்களாய் பூரணமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டிய ஒரு கடமை. அதற்கு தான் சபையினுடைய முதலாவது பிரதான நோக்கம் உங்களை ஒரு தகுதி உள்ளவங்களா, ஒரு பூரண புருஷர்களாய், விசுவாசத்தில் தேர்னவங்களா, எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவர்களாய் உங்களை சின்ன பிள்ளைகளை போல இல்லாதபடி வேத வசனத்தை போதித்து வேத வசனத்தின்படி உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவது முதலாவது நோக்கம். அதான் சபை கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ரெண்டாவது என்ன, தகுதி பண்ணப்பட்ட உங்களை வச்சு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அதான் ரெண்டாவது பொறுப்பு. கோ எவாஞ்சலைஸ் த வேர்ல்ட். இந்த எவாஞ்சலிசம் என்று சொல்லுவதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார். மத்தேயு 28:18-20 உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும், சகல ஜாதிகளுக்கும் தமிழில் போட்டாலும் போட்டோம், ஜாதிக்கு ஜாதிக்கு சர்ச்சை வச்சுட்டாங்க, என்ன கொடுமை. சகல தேசத்துலேயும் ஜாதி சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் அவங்கள வந்து என்ன, நான் கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள சீஷர்களாக மாற்றி அவங்களையும் தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான் கொடுத்தாரு. அதே போல தான் அப்போஸ்தலனுடைய 1:8 வசனத்தில், சரியா இந்த நாளில் இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த காரியம் மட்டும் ஞாபகம். முதல்ல சபை என்பது நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், கட்டடம் கிடையாது. ரெண்டாவது, இந்த சபை என்பது நிறைய ஓமானங்கள், நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான காரியம் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த சரீரத்துக்கு உங்களை அங்கமாக கொண்டு வந்து சேர்த்து உங்களை கண்காணிகளாக வைத்து உங்களை இணைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இணைச்சு நீங்கள் சபையில் ஒரு அங்கமாக வந்ததுனால இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிப்பது. நான் எப்படி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன்? நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற, என் கூட இருக்கிற பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய், விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாய், பூரண புருஷர்களாய், சுவிசேஷ ஊழியத்துக்கு தகுதியுள்ள வேலைக்காரர்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம சர்ச்சோட லோகம் மாற்றியிருக்கோம், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது எந்த அடிப்படையில் மாற்றியிருக்குன்னா, பிலிப்பியர் 3:3 எப்படி? பிலிப்பியர் 3:3 மாற்றியிருக்கோம். இதில் அந்த புது லோகோ போட்டு ஸ்க்ரீன் இன்னும் வரல, வந்த உடனே அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மூணு பர்பஸும் அதில் இருக்கும். எது? நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். எப்படி? ஐ எக்ஸால்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். ஏன்? அது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. எக்யூப்பிங் த சயின்ஸ், எவாஞ்சலைசிங் த வேர்ல்டு, இந்த ரெண்டையும் செய்யும்போது ஆண்டவர் எனக்குள்ளே மகிமைப்படுவார். அப்போ அந்த சபை என்பது இந்த நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ சபையினுடைய ஃபங்க்ஷன் என்ன? இஸ்ரவேலும் சபையும் என்ன? நம்ம சபையினுடைய முதல மேய்ப்பர்களுடைய பங்கு என்ன? சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? கடமை என்ன என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு முதல்ல இந்த அடிப்படை ஒரு ஓவர் வியூ நல்லா தெரிஞ்சுவோங்க. சபை என்பது ஒரு சரீரம், அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சபைக்கு தலைவர் வந்து கிறிஸ்து, அதில் நம்ம ஒரு அங்கம். இந்த சபை வந்து 5 வகையான ஊழியங்களை கொண்டு இதை செய்யணும், அதுதான் சரியான சபை, இல்லைன்னா அது கிடையாது. சரியா? ஜெபம் செய்வோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சீப்பு அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 89ல் நான் எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித்த சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்க.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழிந்து நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற இஷ்ட வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்த இரண்டாவது அண்ணன் கோபாலன் அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய வயது 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய வயது 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு ரெண்டு முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசுவை பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
0: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையில் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, பிறகு இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா? வழிபட்டீங்களா? உங்க பயபக்தி எல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதுல?
1: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
0: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
1: நிச்சயமா முழுமையான நம்பிக்கை.
0: நம்பிக்கை ஆமாம், எப்படி விடுதலை கிடைக்கும்?
1: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
0: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
0: நினைக்கிறீங்க. சரி, அங்கே சரியாயிட்டு.
1: சரி,
0: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
1: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு நீ அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸ்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
0: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
1: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
0: சரி சரி,
1: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதுல இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசுல எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற. நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் என்ற ஆர்வம் வந்துச்சு.
0: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யார் உண்டுமா?
1: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
0: சரி, ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு?
1: ஆமாம், ஈஸியாக.
0: எத்தனை வயசுல நீங்கள் வேலையை ஜாயின்
1: பண்ணீங்க? வேலை வந்து 19 வயசுல சேர்ந்து 20 வயசுல சேர்ந்து 21 வயசு 6வது மாசத்துல நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
0: ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா இப்படி?
1: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன்.
0: சரி,
1: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
1: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
0: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்ப சின்ன பருவத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
1: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதுலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டில் டெல்லியில் போன பிறகு குளிர்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
0: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆகிட்டு?
1: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
0: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை
0: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
1: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காமல் அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாணம் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
1: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
0: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
1: வேலை ஸ்தலங்கள்லாம் நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போ வந்து பத்மநாபா கொலை வழக்கில், பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
0: சரி சரி,
1: அது கர்த்தருடைய காரியம்.
0: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை,
0: கொள்ளலை.
1: இல்லை.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என்னை மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயோ நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேன். இப்படிப்பட்ட கோபம் எனக்கு, இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு, ஒரு என்னை குடும்பத்தில் எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
0: சரி, பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
1: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான் எனக்கு நீ வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட்டு ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை இது ஆண்டவருடைய சூழல் தான், என்னை புடமுடுறாருன்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வர்றது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோட எப்படி குடும்பத்தோட சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோட எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
0: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்தில்லை
1: அந்த நேரத்தில்? எனக்கு என்ன, நான் காப்பாற்றுறது தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன்.
0: சரி சரி,
1: நாளைக்கு ஏதாவது ஆயிடம் எல்லாம் பயங்காம வேப்பா சிகரெட்டு பிடிச்சிருந்தால நீ தண்ணி ஓவர் அடிச்சா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல்
0: உருவாங்க. பிறகு அப்போ
1: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியா ஏத்துக்கொள்ளலையே.
0: ஆமா ஆமா, அதுதான். இப்போ இந்த டைம்ல வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
1: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு கிரேட் 1 போலீஸாக இருந்தேன்.
0: சரி சரி, அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்கிறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்கிறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்ததுண்டா?
1: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் இங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்து மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏமாற்றி விட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டால் அந்த காசு லேட்டாகும், நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது. ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலயம் சொல்ல வேண்டியிருக்கும், நடந்த உண்மை எனக்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ், அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ருபீஸை என்னுடைய கட்டில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா நீங்கள் போலீஸாக வந்திருக்குறியா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்குதியான்னு சொன்னார். வேண்டாம் அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துடுறேன், இதை ஒரு நண்பர் சொன்னதுனாலும் நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலை வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது, நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரும்னா சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவொடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே, அவங்க இந்த ஆள் வந்த பிறகு அந்த ஆசைன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டிய என்ன முதலியதறியாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டு டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவு வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்கார். அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
0: இதில் ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
1: ஜெயம் வந்து தந்தாருன்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் நான் மறைந்திரு தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடைச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன். சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்ட எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் ஒருத்தோட பேசினேன், என் மனைவி அடுத்தோட பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார். இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ் ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ் ஷீட்டை கொண்டுட்டேன், வேற உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
0: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. அப்புறம் அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை விளங்களை வித்தியாசம் ஆயிட்டு வாழ்க்கை தரங்களை எப்படி மாறிச்சு?
1: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிற தீர்ப்பை வந்து பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னு, அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலையை பண்ணி இப்படி எங்கள் இது பண்ணிட்டான்னு ஒரு பெரிய வெறி பக்தன் நான் இயேசு கிறிஸ்துவ மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம் இப்படி எல்லா சூழ்நிலையில் என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன் சொல்லி என்ன இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க FIR போடுறதுக்கு. இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசு விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இது பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம் தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு, ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி எந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், எங்களுக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசை ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேற யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலை. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் இந்த இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்போவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன் என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்த வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள் பழைய பாவங்களை நான் விட என்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன் பவுல் சொல்கிறது போல இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து ஒரு டைம் படித்தேன், ரெண்டு டைம் படித்தேன், மூணு டைம் படித்தேன். இந்த மூணாவது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என்னோட பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னு இவனா இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க எனக்கு அது மூணு மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கற்றுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் குடும்பம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா. இதை விட விசேஷம் என்னன்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்க சாத்தியமா, கோடியை பார்க்குறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை கொட்டிருக்கேன்னு சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு ஒரு பேரான் அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவங்க போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டர் போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை இதை விட எனக்கு என்ன பேரானந்தம்? இப்போ நான் இயேசுவோட இருக்கிறது ஒரு பேரானந்தம். இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி எனக்கு நீ வாழ்வு உண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவோனா, இப்படியே தோற்று போயிடுவோனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது என்ன நிர்மூலமான சூழ்நிலை இல்லை. அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திக்கிறாங்கன்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவன் உள்ள காலையெல்லாம் என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும் அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னு தவிர, எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோட இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோட சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும், எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன். அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தார்கள், அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி. அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம். அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கணும், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்தெந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தால் அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும், அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டு.
0: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில், வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க வாரம். இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பா மன்றி உங்களுக்கும் கோடான கோடி.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும்.
1: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி, உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு, ராஜீவ்காந்தி கொலை அவ கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கன்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்.
0: ஓகே, நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இனிமேலுடைய விஷயங்கள்லாம் கேட்டிங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, நல்லா செய்தாங்கன்னு, இவ்வளோ தூரத்துக்கு பணியை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலன் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சியை மொத்தம் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்.
1: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது கிறிஸ்துவால் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர உலக ஆசைக்கு நீங்கள் வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சிதறன்று குலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்தத பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்கள் முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோடு இருப்பேன்ற வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தமமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து அந்த ரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
0: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியமான சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்தில் சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்கள் செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காயசி தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமாக மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அன்றே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும். எல்லா நாமங்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர்.

நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கிறேன் ஆண்டவரே.

I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன்.

கொள்ளுகிறேன். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நம்முடைய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமம்

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே
1: பரிசுத்தோடைய. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைன்னா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
2: Many will come at 11 o'clock and thinking that let the prices be over.
1: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
2: Then they start message at 11.
1: நேராக வரணும்.
2: Let us come straight.
1: அவர் மெசேஜை கேட்கணும்.
2: Hearing the message.
1: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
2: Then we have to go.
1: அது புரியுதோ புரியலையோ,
2: whether we understand it or
1: not, அது விளங்குதோ விளையங்களையோ,
2: whether we grasp it or not,
1: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
2: whether we have relation or not,
1: போனோம்,
2: we have to go.
1: ஒரு செய்தியை கேட்டோம்,
2: listen to the message,
1: போயிட்டே இருக்கலாம்,
2: let me go.
1: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
2: Many come at after 11.
1: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
2: Then there won't be any use at all.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை.
2: When you close the vessel,
1: உள்ள போக அதே போலதான்.
2: Same way.
1: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
2: And when you try to do that, it will not enter.
1: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
2: Lord's word is not like
1: that. அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
2: You understand?
1: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போலாம்.
2: You can just sit and relax.
1: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
2: but when you want to hear the word of God,
1: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
2: Your heart should be prepared.
1: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
2: You have to wait at the feet of the Lord.
1: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
2: You have to prepare your heart.
1: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
2: All dirt should come out from your heart.
1: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
2: all the stony heart be broken.
1: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்.
2: When
1: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
2: என்று. And it has to be
1: நல்ல நிலம் என்று சொன்னால்,
2: the good land means
1: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
2: And there should be preparation, the stones
1: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
2: our heart should be broken,
1: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
2: all the stones should be removed,
1: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
2: Then it has to be shown.
1: பிறகுதான் அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும்.
2: Then it will give yield 30, 60, and 100.
1: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
2: They listen here and there.
1: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
2: It may be good for your ear. But
1: பலன் கொடுக்க மாட்டாங்க.
2: They will not give any fruit.
1: பலன் வராது.
2: No fruit at all.
1: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
2: if you want to give fruit,
1: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
2: if you want to give fruit,
1: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
2: It has to be shown in your heart.
1: அப்பதான் பலன் கொடுக்கும்.
2: Then only it can give fruit.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
2: How many of you ready to listen?
1: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
2: we don't say
1: hallelujah, ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
2: You are not yet prepared.
1: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
2: When you say hallelujah, you are listening.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
2: When you say hallelujah, then hallelujah. That means you are listening.
1: Amen.
2: Amen.
1: உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகல.
2: Your mind is not going anywhere.
1: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
2: you sit with the Bible.
1: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்காந்துருக்க வேண்டியது.
2: You may be imagining so many things.
1: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
2: It is abomination before God. Abomination.
1: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
2: When you come to the presence of God, our mind should be set with the
1: presence of God. சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தம்.
2: The soul, spirit and body belong
1: அவருக்கு. ஒப்படைச்சிடணும்.
2: You have to surrender.
1: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
2: Not to the world and to the God.
1: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
2: And fully you have to surrender.
1: கர்த்தர் உங்களுடைய இடைப்படுவார்.
2: Then the Lord will intervene.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
2: We have good Friday service.
1: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
2: We will be meditating the sufferings of the Lord on the cross.
1: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
2: We are going to have the fasting prayer from Sunday.
1: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
2: You participate and be blessed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
2: on Sunday
1: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
2: The resurrected day.
1: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
2: We are going to meditate the Easter message.
1: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
2: The Lord is preparing us to receive the higher experiences.
1: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
2: on this Sunday
1: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
2: as they celebrate good Friday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
2: And they keep as the Palm Sunday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
2: And Jesus was going in Jerusalem, everyone received
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
2: Palm Sunday
1: இதை தியானிப்பார்.
2: They meditate.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
2: before Jesus was crucified on the cross
1: அவர் கடந்து சென்ற பாதை
2: the way of him
1: அதுதான் மிக முக்கியமானது.
2: That is very important.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அது ஒரு சவால்.
2: It's a challenge.
1: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
2: after the crucifixion it is different.
1: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு
2: before crucifixion it is different.
1: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
2: Before he took the cross how was his mind?
1: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால்
2: if you want to do something importantly
1: அது ஒரு கடினமான ஒரு காரியமாயிருக்குமானால்
2: if it is very tough job
1: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
2: It will be a great trial.
1: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
2: How I am going to accomplish?
1: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
2: How I am going to overcome?
1: எனக்கு பயமா இருக்கிறதே.
2: I have fear.
1: எனக்கு சக்தி இல்லையே.
2: No power.
1: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
2: No wisdom to do that.
1: எப்படி நான் தாங்க போகிறேன்?
2: How I am going to bear it?
1: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
2: Lot of thoughts will be flowing in our hearts.
1: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
2: before we face all the trials
1: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
2: There will be struggle in us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: செய்யலாமா வேண்டாமா?
2: Whether we can do it or not.
1: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
2: Shall I go here or not?
1: இது நல்லா நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய்விடுமா?
2: Whether it is good or bad.
1: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
2: Lot of confusions and
1: Hallelujah.
2: Will be there.
1: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
2: We cannot accept as it is.
1: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்.
2: Many disciples they all disappeared from Jesus.
1: ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
2: They had fear how to bear that such a cross.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: The Lord Jesus Christ,
1: அதை அறிந்திருந்தார்.
2: The Lord knew it.
1: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
2: when I take the cross
1: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
2: It's not ordinary experience.
1: அது ஒரு கோரமான பாடு.
2: It's a very cruel sufferings.
1: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
2: Very very painful experience.
1: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
2: Sufferings before death is different and sudden death is different.
1: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
2: Jesus Bible says Jesus tasted
1: ருசி பார்த்தார்.
2: He tasted the death.
1: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
2: He tasted the
1: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
2: And the death is really bitter experience.
1: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
2: But Jesus had to.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
2: Why should the Lord Jesus Christ surrender to the cross?
1: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பார். ஆனால்
2: Father God, if he had loved the Lord Jesus,
1: ஏன் தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
2: Why did he give such a cross upon him?
1: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
2: And God is powerful.
1: அவர் இதெல்லாம் இல்லாமே ஏதாவது செய்திருக்கலாமே.
2: Without it he could have done something.
1: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
2: The world is talking like this.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
2: Whatever he commands it will.
1: இந்த சிலுவைதான் எதற்கு?
2: Why this cross?
1: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
2: Many are hindered because of the cross.
1: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: And because of this cross people are living in unbelief.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்,
2: in this morning when we want
1: பவுல் சொல்லுகிறது போல,
2: as Paul says,
1: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
2: Other than cross, I will not boast anything else.
1: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்,
2: if we want to say like Paul,
1: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
2: Why should we boast about that?
1: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
2: It really made him to
1: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
2: Very cruel cross, it suffered, it made him to suffer.
1: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
2: That cross not unforgiving
1: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
2: Why should I boast that cross?
1: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
2: We may be having a lot of questions.
1: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
2: Beyond everything I will boast the cross.
1: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
2: That cross is the center of my life.
1: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
2: The cross is everything for me.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
2: I am not living.
1: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
2: Christ lives in me.
1: Hallelujah. அவருடைய சிலுவைதான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவைதான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
2: And the Christians means it, the sign is cross.
1: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
2: And for Christians and not the star,
1: அடையாளமா இருக்கு.
2: The cross is the sign.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
2: And with a great assurance and Jesus was traveling towards Jerusalem.
1: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
2: In few days I am going to be crucified on the cross.
1: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
2: At the time of Passover there was a feast. He is participating in.
1: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
2: And she brought the very costly oil.
1: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
2: The disciples said, and you are wasting.
1: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
2: We can sell it and we can give it to the poor.
1: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
2: What Jesus said?
1: அவளை விட்டு விடு.
2: Leave her.
1: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
2: The poor is always with you.
1: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
2: The oil it is applied.
1: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
2: It is a sign for my burial.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
2: At the time of Passover and he was thinking about his death.
1: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
2: I am going to die soon.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது.
2: We don't have time. We can see many things.
1: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
2: In coming days we can meditate.
1: ஆனால் இன்றைக்கு,
2: But today,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
2: Before he was crucified on the cross,
1: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
2: And to Jerusalem he did not walk.
1: அவர் அநேக இடங்களில் நடந்து கொண்டு வந்தார்.
2: In many places he walked around.
1: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
2: From Bethania he was walking.
1: நடந்து போகவில்லை.
2: He didn't walk.
1: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
2: What did he say?
1: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
2: And he go and bring the donkey.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
2: And he asked to bring the colt and he was traveling on it.
1: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியால இருக்கிறார்.
2: And Jesus was in Bethania.
1: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
2: And they had a supper.
1: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
2: And after that the Lord is leaving.
1: அப்படி புறப்படும் பொழுது தான்,
2: when he started,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
2: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
1: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
2: And Jesus asked to bring that colt.
1: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
2: And he said a word.
1: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
2: You will see the colt.
1: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியாத ஒரு கழுதை என்று சொன்னான்.
2: Nobody traveled on it so far.
1: அது குட்டி.
2: It's a colt.
1: ஒருவனும்,
2: no one,
1: ஒரு காலம்,
2: no time,
1: ஏறியாத ஒரு கழுதை குட்டி.
2: And no one traveled on it so far.
1: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
2: It was binded.
1: அது கட்டி அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
2: You come loose it and bring it.
1: சொன்னான்.
2: He said so.
1: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கல்ல,
2: if anybody ask,
1: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவன்னு சொல்லுங்க.
2: It is needed to the Lord, you just say,
1: அவ்வளவுதான்,
2: that's all.
1: அவன் விட்டுருவான்.
2: He will leave.
1: ஆண்டவருக்கு தேவை.
2: It is needed to the Lord.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
2: that's a colt, is needed for the Lord Jesus.
1: அது கட்டப்பட்டிருந்தது.
2: It was
1: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
2: Nobody traveled on it.
1: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
2: This is needed to the Lord.
1: இதுல என்ன இருக்கிறது?
2: What is it?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
2: And nothing is needed to the Lord.
1: பூமி எல்லாம் அவருடையது.
2: Entire earth belongs to him.
1: சமுத்திரம் அவருடையது.
2: The ocean belongs to him.
1: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
2: We belong to him.
1: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
2: Everything belongs to him.
1: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
2: And he is the almighty God.
1: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
2: What is the need for him?
1: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
2: If he shake his hand,
1: Hallelujah,
2: millions of angels will come.
1: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
2: Such a son of God he
1: is. Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
2: But there was a need.
1: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
2: If it is horse,
1: மதிப்பா இருந்திருக்கும்.
2: It is really honorable.
1: ஏன்னா பெரிய ராஜா,
2: the kings,
1: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
2: They go by cross.
1: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
2: Nobody will travel on the donkey.
1: இவர் பெரிய ராஜா.
2: He is the great king.
1: இவர் குதிரையில தான் போகணும்.
2: He has to go on the
1: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
2: But he is going on the colt.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுது குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
2: He had to travel on the horse, but
1: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
2: He should have the sword,
1: இருக்க வேண்டும்.
2: The spear, spear.
1: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யாரிடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
2: If he goes on the horse, he has to fight.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
2: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for fight. Now he is going on the colt.
1: கையில ஆயுதங்கள் இல்லை.
2: No weapons in his hand.
1: ஒன்றுமே இல்லை.
2: Nothing in his hand.
1: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
2: It's not at all even a donkey, it is a colt.
1: குட்டியான கழுதை.
2: It's a little donkey.
1: Hallelujah. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
2: And it is bearing the Lord Jesus.
1: Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இதல்ல தேவ செய்தி.
2: This is not the message today.
1: முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: I just give an introduction.
1: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
2: when Jesus was traveling on the colt,
1: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
2: Multitudes watching.
1: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
2: What did they do?
1: 12th வசனம் 13 யோவானுடைய சுவிசேஷம் 12 அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது,
2: John 12 and 12:13.
1: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
2: ஓசன்னா, பிளஸ்ட்
1: அல்லேலூயா.
2: அருமையான
1: தேவனுடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: இவர் யார்?
2: Who is he?
1: யாருக்கு ராஜா?
2: For whom is the king?
1: இந்தியாவின் ராஜாவா?
2: Is king for India?
1: எந்த ஊர் ராஜா இவர்?
2: And who is king?
1: இஸ்ரவேலின் ராஜா.
2: King of Israel.
1: இங்க இஸ்ரேல் யாராவது இருக்கிறீங்களா?
2: Anybody Israel here?
1: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோபு இல்ல, நீ யார்? இஸ்ரவேல மாத்திட்டார்.
2: No more Jacob and you are Israel.
1: அப்போ நாம் இஸ்ரவேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
2: And if you are Israel, Alleluia. There is a king for us.
1: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
2: My God, Alleluia. Is Jesus.
1: ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
2: If there is a king and there should be kingdom.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is kingdom.
1: அவர் ராஜாவாய் இருக்கிறார்.
2: He is the king.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is kingdom for him.
1: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
2: The Pilate is asking the Lord Jesus.
1: 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
2: John 18.
1: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
2: Are you the king of Jews?
1: எல்லாம் ஒன்னு நீ ராஜான் சொன்னேன் சொல்றாங்க.
2: All say you are.
1: நீ யூதருக்கு ராஜாவா?
2: Are you the king of Jews?
1: அவர் என்ன சொன்னாரு?
2: What did he reply?
1: நா ராஜா தான்.
2: Yes, of course I am king.
1: Hallelujah. நா யாரு? நான் ராஜா தான்.
2: I am king, of course.
1: ஆனா
2: பட்
1: 36 வசனத்துல வாசிக்கும் பொழுது,
2: 36,
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
2: அல்லேலூயா. My kingdom is not of this world.
1: Amen.
2: Amen.
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
2: My kingdom is not of this world.
1: நான் ராஜா தான்.
2: Of course I am a king.
1: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is the kingdom.
1: ஆனால்
2: but
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
2: My kingdom is not of the world.
1: நான் இஸ்ரவேலின் ராஜா.
2: I am the king of Israel.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
2: Lord Jesus Christ as the king when he was entering,
1: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
2: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
1: Hallelujah.
2: The King of Israel.
1: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
2: They put the branches.
1: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
2: They spreaded the clothes.
1: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
2: Blessed is he who comes in the name of the Lord.
1: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
2: They were all praising God.
1: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
2: That's what the Lord is expecting.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மள, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னமும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
2: You are putting prizes after one hour.
1: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
2: I am not asking prizes. Hallelujah. For me.
1: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
2: When you don't Alleluia. Praise the Lord won't
1: ஸ்தோத்திரம் come. போட்டா தான் அவர் உலாவுவாருங்க.
2: He will come only when Alleluia. You praise him.
1: யானா நான் பெரிய பிரசங்கியா இருக்கடையா.
2: I am not a good preacher.
1: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
2: When we praise only Alleluia. We can talk to him.
1: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
2: That's why we give praises.
1: ஹalleluya சொல்லணும்.
2: I have to say hallelujah.
1: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
2: They lifted the Lord.
1: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
2: They said
1: ஒரு காரியம்
2: இருக்குமானால்
1: துதித்தால் ஆர்ப்பரித்தால் சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான், நிற்க முடியாது. அதனால்தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
2: what the devil does,
1: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
2: If he prays, it is a problem for him.
1: அதனால உங்க உள்ளத்துல வந்து
2: he comes to your heart,
1: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி
2: he keeps all vain thoughts.
1: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
2: you just keep quiet
1: அப்படின்னு உங்களை அமைதியா, நீங்க பிசாசு கீழ்படுறீங்க.
2: He obey to the devil.
1: ஆண்டவருக்கு கீழ்படியல.
2: You are not obeying to God.
1: ஆண்டவருக்கு கீழ்படுவீர்களானால்
2: if you obey to the Lord,
1: உங்க வாயில துதியின் சத்தம்,
2: the praises,
1: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
2: praises
1: வந்து கொண்டே,
2: it keeps coming from your mouth,
1: வந்து கொண்டே,
2: it keeps coming.
1: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
2: how much more you praise,
1: hallelujah. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
2: how much you praised,
1: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
2: how long you had life,
1: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
2: The Lord will look at the percentage of praises.
1: பாக்கும்போது
2: when he looks at it,
1: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல
2: in 100%
1: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
2: 20% only you praised, 80% you did not praise.
1: அப்போ உங்களுடைய வாழ்நாள் 80% waste.
2: Then 80% of your life will become
1: waste. நம்ம வாழ்க்கை கொஞ்சமானது, a short life.
2: Our life is very short.
1: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைய நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்
2: if it has to be meaningful,
1: துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
2: You keep praising God.
1: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
2: All the praises going to the golden vessel.
1: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவர் டிக் போட்டே வராரு.
2: The Lord is keeping the account.
1: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட
2: when he praises him,
1: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
2: It is not just like
1: that. ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு.
2: Jesus keeps account.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
2: The devil is stopping you.
1: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்.
2: Giving fleshly thoughts.
1: முரட்டாத சிந்தையை கொடுக்கறான்.
2: Rebellious thought.
1: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்.
2: Disobedience.
1: நீ அவனை எதிர்த்து நில்.
2: Resist him.
1: ஸ்தோத்திரி.
2: Praise him.
1: கர்த்தரை மகிமைப்படுத்து.
2: Praise him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
2: Why Jesus has to choose the cross?
1: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
2: Why the Lord should die?
1: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
2: Why should he shed the blood?
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
2: It's a big question.
1: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
2: many ask this question,
1: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
2: the very cruel death,
1: இவ்வளவு பெரிய பாடு,
2: suffering,
1: எதனால வந்தது,
2: why did it come,
1: என்றால்
2: because,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God,
1: amen,
2: amen.
1: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
2: The Lord created the man perfect way.
1: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
2: But he committed sin.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
2: The wages of sin is death.
1: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை
2: the wages of sin, the death,
1: யாராலும் ஜெயிக்க முடியாது.
2: Nobody can overcome.
1: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
2: The sin brought death.
1: அந்த பாவத்தை போக்குவதற்கு
2: in order to remove that sin,
1: விமோசனமே கிடையாது.
2: No redemption at all.
1: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
2: Any millions, no redemption.
1: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
2: No redemption for that.
1: ஏன்னா பாவம் கொடிது.
2: The sin is so cruel.
1: அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
2: It takes to the hell.
1: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
2: that kind of sin,
1: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
2: How to destroy?
1: அதை நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
2: How long you close it?
1: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
2: if he close the
1: பாவத்தை
2: sin,
1: மறைக்கிறவன்,
2: if those who hide the sin,
1: வாழ்வடைய மாட்டான்,
2: they cannot live,
1: வாழ்வடையவே மாட்டான்,
2: they cannot live at all.
1: அதை மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
2: no use of covering,
1: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
2: no use of hiding it.
1: அதை ஒழிக்கிறதுதான் ஒரே வழி.
2: You have to destroy.
1: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
2: How to destroy,
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான், அந்த கல்வாரி சிலுவை.
2: In order to destroy the Alleluia. sin, the Lord has chosen the cross.
1: Alleluia.
2: Alleluia.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆகவேதான் ரோமருக்கு எழுதின 6 முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்களா?
2: When you read complete Romans 6,
1: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
2: we are crucified with the Lord Jesus,
1: அவருடனே கூட மரித்து,
2: we die with him,
1: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
2: we are being raised.
1: Alleluia.
2: Through him,
1: பாவத்துக்கு மரித்து,
2: we dead to sin,
1: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
2: we live for righteousness.
1: Alleluia. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன?
2: Why did he commit for this death?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த பாவ மரணமாகி அந்த ஆக்கினை தீர்ப்பு,
2: the condemnation.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: அது சாதாரணமானது அல்ல.
2: It's not ordinary one.
1: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது.
2: The condemnation should not come upon us.
1: புத்தகம் 53 அதிகாரம்,
2: Isaiah 53.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
2: He accepted the condemnation upon him.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
2: He accomplished great thing on the cross.
1: அது சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
2: He did it on the cross.
1: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
2: How did he bear that cross?
1: ஒரே நேரத்தில்,
2: the same time,
1: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
2: He did two things on the cross.
1: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
2: He undergone pain in the cross.
1: சொல்லொண்ணா வேதனை.
2: Unspeakable pain.
1: சகிக்க முடியாத வேதனை.
2: Nobody could endure.
1: தாங்க முடியாத வேதனை.
2: Unbearable.
1: பாடுபட்டார்.
2: He suffered.
1: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
2: But he was rejoicing on the cross.
1: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
2: How is it possible suffering in the midst of prayer?
1: அதுக்கு பதில் தான் எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்துல நாம் வாசிக்கிறோம்.
2: Hebrews 12 and 2 he
1: என்ன வாசிக்கிறோம்?
2: What we read?
1: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்,
2: ஷேம்,
1: அத சகிக்கிறார். ஒரு பக்கம்
2: ஒன் சைடு இஸ் எண்டியூரிங்,
1: இன்னொரு பக்கம்
2: அத சாய்.
1: அது எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
2: விச் ஒன் இஸ் அண்டர்
1: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
2: ஒன் சைடு ஜாய் இஸ் கெப்ட்,
1: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
2: அனதர் சைடு ரிப்ரோச் அண்ட் ஷேம்.
1: அவமானத்தின் பொருட்டு,
2: பிகாஸ் ஆஃப் ஷேம்,
1: சிலுவை சகித்து,
2: எண்டியூர்ட்.
1: Hallelujah.
2: He is sitting on
1: the ரகசியம்.
2: That is the mystery.
1: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
2: That is the mystery of the cross.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
2: The throne which
1: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
2: It reveals the kingdom.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
2: The throne what it represents.
1: ராஜாவை குறிக்கிறது.
2: It represents king.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
2: Throne what it tells.
1: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
2: As Jesus overcome the death and we have to overcome the
1: Hallelujah.
2: sin and death.
1: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
2: Jesus said my kingdom is not of the world.
1: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
2: Not of the world.
1: என் ராஜ்யம் வேற.
2: My kingdom is different.
1: என் ராஜ்யம் எது?
2: Which is my kingdom?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
2: My kingdom is different.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: அது என்ன ராஜ்யம்?
2: What kind of kingdom it is?
1: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
2: Jesus said to Israelites.
1: யாக்கோபு புத்தகத்தில் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது.
2: Exodus 19.
1: அங்க என்ன வாசிக்கிறோம்?
2: What we read?
1: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
2: And the kingdom of priests.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
2: We don't belong to this world.
1: நாம் யார்? படிங்க. பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்தர் ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
2: Kingdom of priests and holy nation.
1: ஆசாரிய ராஜ்யம்
2: or kingdom of priests.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: we are children of God.
1: அதனால தான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
2: We read very clearly in the Bible.
1: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
2: not only he saved us,
1: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி விட்டார்.
2: And he made us kings and priests.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
2: The Lord whom we worship is the true king.
1: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
2: He is the king for Israel.
1: ஏசாயா திருச்சபை புத்தகம் 43 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Isaiah 43 and 15.
1: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
2: I am the creator. Hallelujah. I am your king.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்,
2: one king maybe 10 or 20 years
1: இருக்கலாம்,
2: or 30 years,
1: 100 வருஷம் இருக்க முடியாது,
2: cannot be 100 years.
1: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
2: Our king.
1: அவர் நித்திய ராஜா,
2: eternal king.
1: எரேமியா 10 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Jeremiah 10:10.
1: கர்த்தர் மெய்யான தெய்வம்.
2: The Lord is true God.
1: அவர் ஜீவனுள்ள தேவன்.
2: He is the living God.
1: அவர் நித்திய ராஜா.
2: He is the eternal king.
1: அவர் நித்திய ராஜா.
2: He is eternal king.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: நம்முடைய ராஜா யார்?
2: Who is our king?
1: அவர் நித்திய ராஜா.
2: He is eternal king.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: நம்முடைய ராஜா யார்?
2: Who is our king?
1: எபிரேயருக்கு நிருபம்
2: Hebrews
1: 7 அதிகாரம்
2: 7
1: 2வது வசனத்திலே
2: 2
1: அங்கே வாசிக்கிறோம்,
2: there we read,
1: அவர் நீதியின் ராஜா,
2: is the king of righteousness,
1: அவர் சாலேமின் ராஜா,
2: is the king of Salem,
1: அவர் சமாதானத்தின் ராஜா,
2: is the king of peace.
1: அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ராஜா.
2: He is our king.
1: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
2: He came to make
1: அவர்
2: peace.
1: அவர் நீதியின் ராஜா.
2: He is the king of righteousness.
1: அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அவர் என்ன செய்தார்?
2: What did he do?
1: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமாக மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
2: He has become the chief priest.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
2: How is his kingdom?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறார்?
2: How is that king?
1: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
2: The people were singing and his hosanna and
1: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
2: Why we keep praise?
1: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
2: Why we say hallelujah?
1: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
2: Why we say hosanna?
1: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
2: He is king.
1: சாதாரண ஒரு மனுஷன் வரா,
2: சாதாரண man is coming.
1: வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
2: They all shout and praise him.
1: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
2: If they give biryani they shout.
1: ஒரு சாராயம் வாங்கி
2: கொடுத்தா கத்துறான்.
1: ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
2: Our God is not giving
1: anything. ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு.
2: Yes, given his own life.
1: அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிறாய்?
2: And you are thinking how to say hallelujah.
1: செலுத்த மாட்டேங்கிற.
2: You are not giving praise.
1: ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற.
2: You are not praising.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
2: You don't have eyes to see.
1: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
2: You should have the eyes to see.
1: யார் ஒருத்தர் கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
2: whoever looks at God as king,
1: அவர்தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
2: And he is the true Christian.
1: ஏசாயா தீர்க்கதரிசி,
2: Isaiah prophet.
1: அவர் என்ன செய்தார்?
2: What did he do?
1: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
2: Of course he is a great prophet.
1: ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில்
2: 6th chapter.
1: அவர் சொல்றார் பாருங்க.
2: He says
1: 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
2: 6 and 5 Isaiah.
1: அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
2: My Alleluia. Eyes have seen the king, the Lord of
1: Alleluia.
2: hosts.
1: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
2: How did he see that king?
1: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள்
2: கண்டதே. The Lord of hosts.
1: Children
2: of God,
1: என்ன சாட்சி சொல்ல போற?
2: What kind of testimony you are
1: going to say? ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
2: How did your eyes look at that?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: தானியேல் ராத்தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
2: And Daniel has seen.
1: நீங்க நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் போது கட்டகன வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தான் சொல்றாங்க.
2: The Christians have very bad dreams. Did Jesus come?
1: இல்ல.
2: No.
1: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
2: You are not thinking about king.
1: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
2: You are thinking something else, it is coming.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
2: How do you look at the Lord?
1: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
2: not only eternal king,
1: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
2: not only king of peace,
1: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
2: What kind of king?
1: மகிமையின் ராஜா.
2: It's a glorious king.
1: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
2: Psalm 24
1: எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
2: who is this glorious king?
1: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹalleluya.
2: The Lord.
1: ஏழாவது வசனத்துல,
2: in 7,
1: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹalleluya.
2: Glory shall come.
1: ஹalleluya.
2: Hallelujah.
1: நீ துதித்தால்,
2: when you praise,
1: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
2: The king of glory.
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
2: Glory will come.
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
2: When you praise, the glory.
1: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
2: உன்னை
1: தொடுவாரு.
2: He will touch you.
1: மகிமையின் ராஜா,
2: king of glory.
1: உரகாபா சந்தாரால் யாந்தரபாரா. ஆனா இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
2: You are despising the king of glory.
1: Hallelujah. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
2: You are not giving that glory.
1: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
2: He has to
1: அவர்
2: be glorified. He has to be
1: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
2: He has to be.
1: யார் இந்த மகிமையின் ராஜா?
2: Who is this king of glory?
1: சொல்ல முடியும், அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
2: He is my king of glory.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா,
2: the king of Israel.
1: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான் பார்த்தார்கள். ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு
2: வெளிப்படுத்துகிறார்.
1: அவருடைய அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக, சமாதானம் உள்ளவராக, உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
2: He is moving in your midst.
1: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
2: You cannot go to the worldly king.
1: ஆனால் இந்த ராஜாவினிடத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
2: What those people are doing?
1: குழந்தைகளை தூக்கி வந்து,
2: they bring babies.
1: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
2: they bring.
1: ஆண்டவர் தொடுங்க, ஆண்டவர் என் குழந்தையை தொடுங்க.
2: Lord,
1: என் குழந்தையை தொடுங்க.
2: Please touch the baby.
1: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
2: The Lord is touching everything.
1: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அவர் என்ன சாந்த குணமுள்ளவர்.
2: Because he is the full of meekness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால,
2: since they saw the king of,
1: thank you Jesus,
2: meekness.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
2: as for Zechariah,
1: 9 அதிகாரம் 9வது வசனத்தில்,
2: 9 and 9,
1: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
2: He is riding upon an ash.
1: அந்த கழுதிக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. இப்போ
2: now there is a name,
1: மரி. Hallelujah.
2: Riding.
1: Hallelujah. Amen.
2: Hallelujah.
1: Thank you Jesus.
2: Thank you Lord.
1: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
2: They all brought the babies.
1: Hallelujah. அவருக்கு முன்னால அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
2: They put all the branches before
1: him. தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
2: They put all the dresses.
1: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
2: Why did they do that?
1: எதுக்கு?
2: What for?
1: எதுக்குன்னா,
2: to
1: ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
2: Lord, we accept you.
1: நாங்க உம்மை வெறுக்கல.
2: We did not.
1: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
2: We don't hate you.
1: நாங்க வேற என்ன செய்யறது?
2: What can I do?
1: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்க விதிக்கு அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
2: We just spread the clothes.
1: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
2: You have to walk upon it.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
2: That is the commitment.
1: தேவ பிள்ளையே,
2: children of God,
1: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
2: if you have accepted the Lord,
1: Hallelujah.
2: Hallelujah. Hallelujah.
1: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
2: You have to commit yourself.
1: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல.
2: The donkey committed.
1: ஒருவரும் ஏறி இராத கழுதை.
2: No one ridden on that.
1: Hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த சொந்தக்காரன் அந்த கழுதின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்?
2: Maybe the owner of donkey.
1: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்.
2: It is only for
1: me. யாரும் ஏறக்கூடாதுன்னு
2: வச்சிருப்பான். Nobody should take it.
1: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கிறியோ,
2: whatever you lock it,
1: உனக்கு மாத்திரம் வச்சிருக்கிற பாரு.
2: You keep it only for
1: you. அதை எடுத்து அந்த ஆண்டர் கொடுத்துரு.
2: Come on, bring it and give it to
1: the Lord. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது.
2: That is commitment.
1: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு.
2: Come on, you take
1: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு.
2: Give all that.
1: ஒப்பு கொடுத்துரு.
2: Commit yourself.
1: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை.
2: That is the respect.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
2: That is commitment.
1: அதுதான் தாழ்மை.
2: That is humbleness.
1: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
2: Jesus humbled himself.
1: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
2: That is the glory of the cross.
1: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
2: Why did he choose the cross?
1: அது சிறுமை.
2: It is affliction.
1: சிறுமை.
2: Affliction.
1: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
2: It is a shame.
1: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
2: And it is really.
1: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
2: And Jesus died on that cross.
1: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
2: Till the death of the cross.
1: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
2: And he obeyed.
1: தம்மை தாமே வெறுமையாக்கி.
2: He emptied himself.
1: தேவ பிள்ளையே.
2: Children of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: வெறுமையாக்கிட்டு.
2: Emptied himself.
1: தன்னை வெறுமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
2: He has given himself.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
2: He didn't ask to give.
1: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
2: Some they sing.
1: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
2: The Lord may not ask such a way.
1: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார் கேட்பார், பிச்சை எடுக்கிற மாதிரி.
2: Will he ask what do you do for me?
1: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
2: Our Lord will not ask.
1: சந்தோஷமா கொடுத்தா வாங்குவார்.
2: If you give gladly, you will accept.
1: Hallelujah. அவருக்கு என்ன தேவன் உனக்கு தெரியாது. சீஷர்கள் தெரியவே இல்லை என்ன கேட்பாருனோ தெரியாது.
2: The disciples did not know what will ask.
1: ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கோம்.
2: Go and see the colt.
1: அதை போய் அழுத்துனுவாங்க.
2: You lose it and bring.
1: அதுல இருந்து என்ன தெரியுது?
2: What you understand.
1: ஆண்டவருக்கு எது தேவை?
2: What is needed to the Lord.
1: நீ யார் தெரியுமா?
2: Who are you?
1: நீ நல்ல கழுதை தான்.
2: You are good donkey.
1: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை.
2: But you are bound.
1: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்.
2: They bound you.
1: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்.
2: பைண்டிங் அண்ட்
1: உன்னை கட்டி வச்சி
2: அண்ட் ஹீ இஸ் பைண்டிங் அண்ட்
1: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
2: ஹீ இஸ் மேக்கிங் அஸ் ஸ்லேவரி.
1: ஹீ
2: இஸ் பைண்டிங் யூ.
1: உன்னை வேதனைப்படுத்துறான்.
2: ஹீ மேக்ஸ் யூ பெயின்ஃபுல். சேட்டன்
1: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்.
2: ஹீ இஸ் யூசிங் யூ.
1: ஆண்டவர் சொல்றாரு.
2: தி லார்ட் சேஸ்
1: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல.
2: நாட் ஃபார் எனிஒன்.
1: எனக்கு தேவை.
2: யூ ஆர் நீடட் ஃபார்
1: மீ. ஹalleluya.
2: ஹalleluya.
1: கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
2: The Lord has given the authority.
1: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
2: You keep praying.
1: மகனே,
2: my son.

0: இன்றோடு அந்த கட்டு அழிந்தது. ஓ கைவிடப்பட்ட வியாதி, ஓ மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி, இயேசுவின் நாமத்திலே கட்டுகளை
1: அவிழ்க்கிறேன்.
0: In the name of Jesus. Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you Jesus.
0: Hallelujah. அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: உன்னை கர்த்தர் கட்ட விடுத்து,
1: the Lord will lose you.
0: இனிமேல் நீ யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah. உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்,
1: If you are the spiritual
0: child, யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: ஒருத்தருக்கு அடிமை இல்ல.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: எப்பொழுது நீ சொல்கிறாயோ.
1: How many times?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலை வேளையிலே,
1: in this morning,
0: Hallelujah. இதோ உன் ராஜா வருகிறார்.
1: Your king is coming.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: Hallelujah. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏறுவது கிட்ட போது,
1: the news is going to
0: Pilate கிட்ட போது,
1: goes to the Pilate. His kingdom.
0: Hallelujah.
1: Amen.
0: அவர் எப்படிப்பட்ட ராஜாவா இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And how he is guiding us.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
1: All the kingdoms will be perished one day.
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God.
0: Hallelujah.
1: Hallelujah. The kingdom of God.
0: Hallelujah.
1: It will never perish. My kingdom. Not of the world.
0: You
1: are the kingdom of priest.
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for God has chosen you?
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
1: Not to just come to church and go.
0: சும்மா ஜோமணி ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
1: Not to ask something else.
0: தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for he has chosen?
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
1: You have to inherit the kingdom.
0: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
1: James
0: 2வது அதிகாரம்
1: 2
0: 5வது வசனத்துல
1: 5
0: என் பிரியமான சகோதரரே,
1: my beloved brethren, listen.
0: தேவனி உலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: Has of the kingdom which he had promised to them.
0: Hallelujah. அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: Unrighteous people are ruling the world.
0: அழிந்து கொண்டிருக்கிறது.
1: The world is perishing.
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
1: Unrighteous ruling.
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
1: my Lord's kingdom.
0: சங்கீதம் 45:6
1: Psalm 45:6
0: பாருங்க. தேவனே,
1: oh God,
0: உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
1: the sculptor,
0: நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது.
1: It is righteous.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார்.
1: The Lord has called us.
0: 1 Thessalonians
1: 1 Thessalonians

0: அதிகாரம்
1: செகண்ட் சாப்டர்
0: 11வது வசனத்தை பாருங்க.
1: 11.
0: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. You have to be worthy for that kingdom.
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
1: That's why he called you.
0: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
1: He called you for his kingdom.
0: ஆயத்தமா இருக்கறாயா?
1: Are you ready?
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:25.
0: அழிவில்லாத ராஜ்யம்.
1: Unperishable kingdom.
0: அதனால அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
1: Unshakable kingdom.
0: பயத்தோடும்
1: With fear.
0: பக்தியோடும்
1: With devotion.
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்க.
1: With a zeal let us worship.
0: Hallelujah.
1: With a grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
1: Daniel 4
0: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 2
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: So powerful.
0: அவருடைய ராஜ்யம்
1: His kingdom.
0: நித்திய ராஜ்யம்
1: Eternal kingdom.
0: அவருடைய ஆளுகை
1: His ruling.
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
1: Generation after generation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: 34வது வசனத்தில் சொல்றார் பாருங்க.
1: 34.
0: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom, generation after generation, it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
1: Yes, dear children of God.
0: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
1: all great things,
0: அதிகாரங்கள்,
1: all authorities,
0: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: It will be perished.
0: ஆனா
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றாருன்னா,
1: what the Lord says,
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு
1: for the poor,
0: நம்ம கையில் ஆட்சியை கொடுக்கிறாரு.
1: He has given the
0: நீங்க ஆளுங்க,
1: come on, rule.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சங்கீத புத்தகம் தானியேல் புத்தகத்தில்
1: Daniel
0: 7வது அதிகாரம்
1: 7
0: 27வது வசனத்தில்
1: 27
0: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்.
1: Hallelujah.
0: ஒரு ஊருக்கு இல்ல,
1: not for
0: ஒரு தேசத்துக்கு இல்ல,
1: not for one
0: சகல ஜனங்களும்,
1: all dominions,
0: சகல ஜாதியாரும்,
1: all nations.
0: 14வது வசனம் பாருங்க, தானியேல் 7:14
1: 7:14
0: சகல ஜனங்களும்,
1: all people,
0: ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா?
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்ப.
1: You are going to have
0: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
1: It may just mock
0: at you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரீகத்தை கொடுத்து
1: God will give the kingdom.
0: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
1: He will ask you to rule.
0: அப்பொழுது சகல ஜாதியாரும்
1: All nations.
0: சகல பாஷைக்காரரும்
1: All languages
0: கீழே கடப்பார்கள்.
1: They will be under
0: you. Hallelujah. ஏனென்றால்
1: because
0: நம்முடைய ராஜ்யம்,
1: our kingdom,
0: அது அசைவில்லாத ராஜ்யம்,
1: unshakable,
0: அது அழிவில்லாத ராஜ்யம்,
1: unperishable,
0: அது தேவனுடைய ராஜ்யம்,
1: God's kingdom,
0: அது பரலோக ராஜ்யம்,
1: heavenly kingdom,
0: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்,
1: and for the saints.
0: தானியேல் 7வது அதிகாரம்
1: Daniel 7
0: 18வது வசனத்திலே
1: 18
0: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள், 27வது வசனத்தில்
1: கிங்டம் ஃபாரேவா,
0: வானத்தின் கிழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கோம். அல்லேலூயா.
1: The kingdom is an everlasting kingdom.
0: அல்லேலூயா.
1: Hallelujah. Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே,
1: Dear children of God,
0: ஆச்சரியமா இருக்குது.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களில் அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே,
1: Oh fear not.
0: நான் ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துறேன்.
1: I have given the kingdom.
0: நீ ஆளுகை செய்.
1: Come on, you rule.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: Day will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த நாள்ல,
1: on that day.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: Unrighteous
0: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
1: All the wicked will be perished.
0: தேவ ஜனமாகிய நாம்,
1: God's people,
0: வான்களின் ராஜ்யத்தில்
1: நாம்
0: ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி,
1: there is a big
0: ராஜரீக பதவி
1: and kingly
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
1: Are you ready to receive?
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
1: Come on, catch the Lord. Catch the Lord.
0: விடாதே.
1: Don't leave.
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
1: The Lord will write your
0: name. அந்த ராஜரீக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
1: He will bring it.
0: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்,
1: His kingdom,
0: பரிசுத்தமான ராஜ்யம்,
1: Holy kingdom.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Come on, seek the kingdom of God.
0: ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Seek the kingdom of God. அப்பொழுது இவைகளெல்லாம்
0: உனக்கு கூட கொடுக்கப்படும்.
1: It will be given unto you.
0: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
1: Not the perishable.
0: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
1: I need the kingdom.
0: ராஜரீகம் வேண்டும்.
1: I need the ruling.
0: தேவன் அளிக்கிற ராஜரீகம்,
1: தேவன்
0: அளிக்கிற ஆளுகை,
1: the ruling of God.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
1: God is giving.
0: எதை வைத்து கொடுக்கிறார்?
1: For which?
0: அவருடைய கிருபை,
1: His grace.
0: அவருடைய இரக்கம்,
1: His mercy.
0: அவருடைய தயவு,
1: His favor.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
1: the love upon.
0: அல்லேலூயா. கர்மியார் தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
1: Who are you?
0: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
1: And you are the donkey.
0: கழுதை குட்டி.
1: So cold.
0: உன்னை தெரிந்து கொண்டு,
1: has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு,
1: and he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
1: wherever you go,
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: Alleluia.
1: Alleluia.
0: கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒரு ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு அன்றைய பங்காளிகளாய் நீங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அன்றைய நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் அன்றவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் அன்றவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம். இதோ நம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதற்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா, பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்கும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களா நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே, ஸ்தோத்ரம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவர், எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, ஸ்தோத்ர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: இறங்கும்படியாய், இறங்கி சுத்தம் செய்யும்படியாய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்போமா?

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் 2 வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் 3 வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்து கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இறைவன் நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள்